நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: சிந்தனை நலம் இருந்தால் செயல் நலமாயிருக்கும். நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம் என்ற நல்ல சிந்தனை நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்

கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:02:45. இந்த நாள் இனிய நாளாக அமைய நம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம் பக்தி பாடல்கள் வாயிலாக. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகனை போற்றி பெங்களூர் ஏஆர் ரமணியம்மாள் அவர்களின் உற்சாக குரலில் வரும் பாடல் இது.

ஈசன் நடனம் புரிந்த தலங்கள் 5, அவற்றில் சிதம்பரம் 2வது சபை. இதை பொற்சபை என போற்றுகிறார்கள். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் தில்லை நடராஜனையும் சிவகாமி அன்னையையும் போற்றி பாடுகிறார் பி. சுசீலா.

பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இது. கிருத்யா எழுதிய பாடல், இசை அரவிந்த்.

கொன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். கையில் தண்டத்துடன் ஏந்தியிருக்கும் முருகப்பெருமானை தண்டாயுதபாணி என்று அழைப்பார்கள். அந்த தண்டாயுதபாணியை போற்றி வரும் பாடல் இது.

நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நவக்கிரக பாடல்களில் சந்திரனை போற்றி வரும் பாடல் இது. பாடியுள்ளார் எஸ்பி பாலசுப்ரமணியம். வாராஸ்ரீ இயற்றிய பாடல், இசை வீரமணி கண்ணன்.

அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுஜாதா பாடிய பாடலை கேட்கலாம். பாடலுக்கு இசை லெவலின் சாமுவல். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறது வேதாகமம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக நாகூர் இ குல் முகமது பாடிய பாடல் இது. நாகூர் சேத்தன் இயற்றிய பாடலுக்கு இசை ஜே கே பாப்ஜான். நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல் பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கிவிடும் என்கிறார் நபிகள் நாயகம்.

0: நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ரங்கராஜன், உங்கள் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், தகவல்கள் அனைத்தும் A1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இனிய சுவையான காலை வணக்கம், வாழ்த்துக்கள்னு டீநகர்லேருந்து ரமா ரவி. நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிறுவி என்னும் நச்சப்பிள்ளை குடும்பம்னு போட்டிருக்காங்க. அண்ட் பர்வத வர்தினி அவங்க அண்ட் ஹேமலதா புரிசை நண்பர்கள் எல்லாருமே குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் அவங்க வந்து சர்வதேச மூத்த தினம் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தசோமசுந்தர பிரபு அவங்களும் நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பக்தி பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரா குளத்தூர் இளங்கோ அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சிமங்கலம் கிராமத்தில் இருந்து சரவணன் அமுதா அவங்க அண்ட் முகமது மியான் பழனி கவிதா அவங்க பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் நாகர்கோவிலில் இருந்து மந்திரமூர்த்தி அருள்மணி மாலையில் விநாயகர் துதித்து இறுதியில் நம்பிக்கை நாயத்தின் பொன்மொழிகளுடன் கண்ணுக்கு விருந்து காலம் வரை கேட்டு பக்தி அருமை அருமையாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் பொன்னியம்மன் மீது வன்னி கணேசன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அண்ட் அன்பு ராணி அவங்க வந்து பெங்களூரு ரமணியம்மாள் பாடல் அருமை இனிமை வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மயிலை பட்டாபி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் கமலாவர்தன் சூளை ரீஜா மனோகரன் ரியாஸ் பக்திக் அவங்க லாகூர் பாகிஸ்தானில் இருந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்வத வர்தினி மதுரை சோ சண்முக சுந்தரம் ஸோ நம்ம நேர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக

0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2ஆம் கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3ஆம் கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளாம் மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு
5: புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்கள்

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடிவிபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

6/7/2026 திங்கட்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-ல் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டின் இருக்கு, அதற்கான பதிலை நீங்க ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யலாம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக விலங்கு வழி நோய் தொற்று தினம், அதை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம், கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் இன்று பிரதமரின் விவசாயி நிதி உதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல் தொலைபேசி வழி நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். மாலை 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:05 நீ கோரினால் தொலைபேசி வழி நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 9:00 முதல் 9:15 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும். 12:00 காற்றின் மொழி. 1:00 நீங்காத ரீங்காரம். 2:00 தொங்காத விழிகள். 3:00 இன்னிசை இரவு. அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள். 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை. காலை 5:00 அருள்மணி மாலையில் தேவி ராகும். நாளை காலை 6:02 அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க, இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நேரம் 7 மணி. இனி நாம கேட்கலாம்
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: இந்த நாள் உங்களுக்கு இனிமையாவும் மகிழ்ச்சியாவும் அமையட்டும்ங்கிற உற்சாக வார்த்தைகளோட நம்ம பயணத்தை ஊக்கத்தோடு நலத்த சில நற்சிந்தனை வரிகள். பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு, இறை தேடு இறையையும் தேடு, நிறைகளை பேசு நிறைய பேசாதே, கேட்பவரிடம் சொல் சொல்பவரிடம் கேள், பெரியோரை வணங்கு சிறியோரை வாழ்த்து, இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். இந்த அற்புத வரிகளை மனசுல நிறுத்திக்கலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM சார்பில் வாழ்த்துக்கள்.

மனிதன் இந்த திரைப்படத்திற்காக ராடார் வித் ஏ கே திவ்ய ரமணி இவங்க பாடின பாடலை கேட்டு ரசிச்சோம். விவேக் எழுதின பாடல், இசை சந்தோஷ் நாராயணன்.

0: கொண்டாட்டமான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா? இதே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நம்ம வாழ்க்கையில் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டெக்னிக்ஸை நாம் ஃபாலோ பண்ணணும். அந்த பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் எல்லாம் டெய்லி நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது லைஃப் அழகாகவும் சூப்பராகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவளாக இருக்கு இல்லையா? சரி, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்று ஜூலை 6 வேர்ல்ட் ஜூனோசிஸ் டே, அதாவது உலக விலங்கு வழி நோய் தொற்று தினம். இதை பற்றின தகவல்களை நமக்காக தராங்க ஆர்ஜே சித்ரா தேவி.
1: விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் ஜூலை 6 உலக ஜூனோஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதர்களை தாக்கும் 60% தொற்று நோய்கள் விலங்குகளிடமிருந்தே உருவாகின்றன. 1885 ஜூலை 6 லூயிஸ் பாஸ்டர் என்ற பிரெஞ்சு அறிவியலாளர் வெறுநாய் கடிக்கான முதல் தடுப்பூசியை மனிதருக்கு வெற்றிகரமாக செலுத்தினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை குறிக்கும் வகையில்தான் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஜூனோட்டிக் நோய்கள் என்றால் என்ன? விலங்குகள் மற்றும் பறவைகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களை ஜூனோஸ்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு ரேபிஸ், எபோலா. தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு. ஜூனோஸ் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் செல்ல பிராணிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம்களும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டங்களும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் நடத்தப்படுகின்றன. தடுப்பு முறைகள் இந்நாளில் மனித விலங்கு இடைவெளியில் சுகாதாரம் பேணுதல், சமைக்கப்படாத உணவுகளை தவிர்த்தல் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு தவறாமல் தடுப்பூசி செலுத்துதல் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நாளோட சிறப்பு பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வாரத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
3: காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, நிலத்தடி நீர் குறையிறது, இப்படி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்வு மரம் வளர்ப்பது. இன்னைக்கு சூழல்ல காலநிலை மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இதனால நாம தினந்தோறும் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்கோம். மரம் வளர்க்கிறது காலநிலை மாற்றத்துக்கு தீர்வாக இருந்தாலும் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. மரத்தோட வேர்கள் மண்ணை தளர்த்தி மேற்பரப்பு நீரோட்டத்தினுடைய வேகத்தை குறைக்கிறதன் மூலமா இயற்கையான நீர் மேலாளர்களாக செயல்படுது. இது மழை நீரை பூமியினுடைய ஆழத்துக்குள்ள ஊடுருவி நிலத்தடி நீர்நிலைகளை நிரப்ப அனுமதிக்குது. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய மரங்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில நம்ம அரசாங்கம் வன் மகோத்சவ் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்துல கொண்டாடிட்டு வராங்க. மரம் வளர்ப்போம், வளம் சேர்ப்போம். இன்று ஒரு மரம், நாளை ஒரு வரம். பசுமை பெருகினால் பூமி புன்னகைக்கும். வன் மகோத்சவ் வாரம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
1: வன் மகோத்சவ் வாரம் குறித்த தகவல்களை நமக்காக அளித்தவர் ஆர்ஜி கௌதம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம். இது என்ன பாடல் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். இந்த திரைப்படத்திற்காக பென்னிதயாள் அண்ட் மதுரை சோழப்பு அண்டு இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. அண்ட் டேசிங் பெரியசாமி இவங்க வந்து பாடலை எழுதியிருக்காங்க. இசை மசாலா கஃபே.

0: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் நம்ம கேட்க போகிறோம் 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அதை தொடர்ந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சரி, இப்போ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது

0: தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு

மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின்போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும் பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி தொடர்கிறது. நிலையத்தில் நேரம் 7:25. ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்டின் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்ன க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ககன் அப்படிங்கிறது எந்த வகை வழிகாட்டி அமைப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சரியான பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முறை கேள்வி, ககன், GAGAN, ககன் என்பது எந்த வகை வழிகாட்டி அமைப்பாகும் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். ஸோ அதற்கான ஆன்சரை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பதிவு செய்யலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து மாமன் இந்த திரைப்படத்தில் இருந்து வர பாடல். ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க, விவேக் எழுதின பாடல், இசை ஹேஷம் அப்துல் வஹாப்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: விதி பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: சோ நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழணும்னா சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவே நம்மளுடைய வாழ்க்கை அழகாகவும் அமைதியாகவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான். நம்ம எப்பவுமே காலையில் எழுந்திருச்சு நன்றி சொல்ல பழகிக்கணுமாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கே கிடைச்ச விஷயத்திற்கு எப்பவுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுடைய நமக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த நன்றி சொல்லும்போது

இன்னும் பல நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும், இன்னும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து தானாவே கிடைக்கும் அப்படின்ற சொல்றாங்க. நமக்கு சரியான நேரத்தில் கிடைச்ச அந்த சின்ன உதவிக்கும் நம்ம முழு மனசோட உணர்ந்து நன்றி சொன்னா நமக்கும் நல்ல ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த டெக்னிக்கில் முதல் டெக்னிக் என்ன அப்படின்றத இப்போ பார்த்தாச்சு. இன்னும் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் போட்ட குவெஸ்டனுக்கு நம்மளுடைய நேயர்கள் வந்து அழகாக பதில் சொல்ல ஆரம்பித்தாச்சு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில். என்ன குவெஸ்டன் அப்படிங்கிறத இன்னொரு முறை சொல்லிடலாம். ககன் என்பது எந்த வகை வழிகாட்டி அமைப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இதற்கான

பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்களும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையை அழகாக்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா இமேஜினேஷன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க இமேஜின் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுமாம். அந்த தாட் ப்ராசஸ் தான் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். அந்த ஒர்க் தான் கன்சிஸ்டாக நம்ம பண்ண பண்ண அச்சீவ்மெண்ட்டாக மாறி ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது நம்மளுடைய தனித்திறமையாக மாறி அது சக்ஸஸ் வெற்றி அப்படின்ற பாதைக்கு அது நம்மளை அழைச்சிட்டு போகும். ஸோ எப்போவுமே அந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன், ஒரு நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அது காலையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த இமேஜின் பண்ணிட்டு ஒரு நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும் அப்படின்னும் போது அது நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம்? இது வந்து அநீதி. இந்த திரைப்படத்தில் இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் யாமினி கண்டசாலா பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். நான் முத்துக்குமார் எழுதிய பாடல், இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம க்வெஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ககன் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து எந்த வகை வழிகாட்டி அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதற்கான பதிலை நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரி, நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல அமைதியாகவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது, நன்றி உணர்வு அப்படிங்கிறது வேணும். இமேஜினேஷன், அந்த கற்பனை பண்ணி பார்க்கணும், கனவு காணணும். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில

என்னவா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ணும் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் ரொம்பவே தேவையானது, அதுதான் எக்ஸசைஸ். ஆமாங்க, குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உங்களால் நீங்கள் எக்ஸசைஸஸ் பண்ணலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து டெய்லி ஒரு 15 நிமிடம் அந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறதையாவது நீங்கள் வந்து அந்த பிரிஸ்காக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அது அந்த நாளையே ரொம்ப அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்கு உதவுற விஷயங்கள். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக இருக்கும், ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாமும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்டுடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தேவாரா பார்ட் 1 அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து தான் இப்போ பாடல் கேட்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக்கில் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் எழுதின பாடல், இசை அனிருத் ரவிச்சந்தர்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. நம்மளுடைய நேர்கள் யார் யார் என்னென்ன பதிவுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம்.

எங்கே பார்த்தீங்கன்னா குணாலன் அண்ணாமலை அவங்க வந்து ககன் அப்படிங்கிறதோடைய ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் வந்து அழகாக நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா செயற்கைக்கோள் அடிப்படையிலான வழிநடத்தும் விமான போக்குவரத்து வழிகாட்டி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தெளிவாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். SBA சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வாக்கம் சவுந்தரராஜன் விண்வெளி அடிப்படையிலான வகையை சார்ந்தது. விண்வெளி இல்லைங்களே, ஓகே சேட்டலைட் அது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து SBAS சேட்டலைட் வழிகாட்டி அமைப்புன்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அன்வர்த்தி கண்பேட்டை அருணகிரி கீதா அவங்க அண்ட் சிவன் அருண் மாலினி தேவி அருணாச்சலம் மேலாவதம் நட்சத்திரா தருண் காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவங்க வந்து இன்றைய கேள்விக்கான ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்க அவளோட காத்திருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. புதுக்கே சவரம் வஜ்ரவேலு அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பூந்தண்ணலம் புண்ணியக்கோட்டி மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து ஒவ்வொரு பாடல்களும் செவிக்கு விருந்து படைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்சரும் செயற்கைக்கோள் மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்களும் வந்து செம்மையான வாழ்க்கைக்கு பாசிட்டிவ் இமேஜினேஷன் மற்றும் நன்றி உணர்வு நன்றி உணர்வு நம்மை வழி நடத்தும்ன்ற தகவல் துளிகள்லாம் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீரதுரை அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்வந்தி கண்பேட்டை அருணகிரி கீதா பட்டாளம் அப்துல் ஜலீல் சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமந்திரம் சோமசுந்தர பிரபு அப்புறம் வந்து சோமங்கலம் சடகோபன் அவங்க மேலப்பேடு தயாளன் ஹரிஹரன் அப்புறம் ராஜமாணிக்கம் கோபி திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அண்ட் பிரபாகரன் எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ஹிந்து தமிழின் ஜெயராம் திருநின்ற ஊரில் இருந்து அப்புறம் நடராஜன் சுப்பையா அந்தோணிராஜ் அவங்க பிரமிளா தமிழ்செல்வன் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் ஓம் பிரகாஷ் பர்வத வர்தினி அப்பா இத்தனை பேரும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே அப்படி கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசித்தேன். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அடித்து தூள் கலப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, அதை பற்றி நான் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துடலாம். இந்த ககன் அப்படிங்கிறது எந்த வகை வழிகாட்டி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டலைட் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் SBAS. அதாவது பனிமூட்டமாக இருக்கும்போது விமானங்களை தர இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் இல்லையா. ஸோ அந்த அதிக பனிமூட்டம் இருக்கும்போது வேறு விமானங்களை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த விமானத்தை கேன்சலே பண்ணிவிடுவாங்க. இல்லை சப்போஸ் அந்த விமானம் பயணிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது விமான நிலையத்துக்கு அதை வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ற வகையில தான் ககன் அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதன்படி விமானத்தில் இருக்கிற அந்த GPS வந்து அமெரிக்காவோட GPS சேட்டலைட் மூலமா எங்க தரை இருக்கலாம் அப்படின்ற சிக்னல் வந்து அதுக்கு கிடைக்கும். இந்த பனிமூட்டம் மோசமான வானிலை இருக்கும்போது ஒரு சில எரர்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த எரர்ஸை நீக்கிறதுக்கு தரைமட்ட அளவில் இதற்கான நிலையங்கள்லாம் இருக்கும். அந்த நிலையங்களில் இந்த எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் இந்தியாவுடைய சேட்டலைட்டுக்கு சிக்னல்ஸ் அனுப்பி அதன் மூலமா விமானத்துக்கு சிக்னல் கொடுப்பாங்க. இதனால அக்யூரேட்டா ஓடு பாதையில விமானமானது தரையிறங்கும். இந்த சிஸ்டமை தான் ககன் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ சேட்டலைட் பேஸ்ட் அதாவது செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் தான் இந்த ககன் அப்படிங்கிறது. இதை வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் AAIயும் இணைஞ்சு உருவாக்கி இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட GPS சிக்னல்களோட துல்லியத்தன்மையை மேம்படுத்தி விமான போக்குவரத்தோட பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இனி என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். இது வந்து லியோ அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடியிருக்காங்க, லோத்திகா அவங்களோட சேர்ந்து. பாடலுக்கு பாடலை இயற்றியவர் விஷ்ணு இடாவன்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து

0: பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 8:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலத்தி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மேற்கு நெடுவங்கரை ஜே மாரிமுத்து, ஜே லக்ஷ்மி, பொன்னேரி, பழவேற்காடு கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலாக்ஷி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன் ஆகியோரின் விருப்பத்தில் த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்திற்காக ஹேஷம் அப்துல் வகாப் பாடிய பாடல் இது. ஹேஷம் அப்துல் வகாப் அவருடைய இசையில், ராகேந்து மௌலியோட கற்பனையில்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: கடினமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிலையத்தில் நேரம் 8:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாரிசு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் அது. தமன் எஸ் இசையில் விவேக்கின் கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில், அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள் ஆதி, திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டியிலிருந்து கனகரத்தினம் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ வாரிசு திரைப்பட பாடல்.

இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள், ஹாசாக்கோட்டை தாலுகா எஸ் நாராயண கௌரே கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனிநாதம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்கியா, ஹர்ஷா, குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரக்ஷன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லக்ஷன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் மாமன்னன் படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடலது ஏ ஆர் ரகுமான் இசையில் யுகபாரதியின் கற்பனையில்.

0: நிலையத்தில் நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 101.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கும் உங்களோட இனிமையான பெயர்களோடு உங்கள் விருப்பத்தில். எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூளை ரீஜா மனுகுரன், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், டி நகர்லேருந்து ரங்கராஜன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. நாகராஜ் ஆறுமுகசுவாமி, டி நகர்லேருந்து ரமா ரவி, அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், எங்களோட பெயர்லாம் ஆவலா உங்களோட குரல்ல வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல், உங்கள் விருப்பம் பகுதி என் கடித மலர்கள் வரும் அப்படின்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அவங்க வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு ஏஐஆர் அப்படின்னு அழகாக ஒரு காஃபி கப்போடையே பதிவு பண்ணியிருக்கீங்க. போரூர் பொன்ராஜ், 1ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதி வந்திருக்கீங்க மேடம், நீங்கள் மறந்தாலும் நாங்கள் இதெல்லாம் மறக்க மாட்டோம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவருமே வந்து ஒரு ரெஸ்டில்ஸ் இந்த இன்றைய நாளுக்குரிய சிறப்புகள்லாம் போட்டிருக்காங்க. போரூர் பொன்ராஜ், பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து, பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை கஸ்தூரி அருணாசேகர், 2வது பாடல் கேட்பதற்கு அமைதியான பாடல் செவிக்கு இனிய விருந்தளித்த பாடலாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாடல்கள்லாம் செவிக்கு விருந்துங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்குது, ஏன்னா

0: பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கிளப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது, ஒரு கம்பீரமான குரலோட கூட நீங்கள் வழங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்தை அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் மூன்றாவது பாடலாக ஒழித்த விஜய் யேசுதாஸ் அவருடைய குரலில் அந்த மாமன்னன் பட பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவருமே கூட நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் விருப்பம் காற்றலையில் தவழ்ந்து வந்த நெஞ்சமே நெஞ்சமே அந்த பாடல் என்னுடைய நெஞ்சத்தை வருடி சென்றதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய பாடல் தெரி படத்திலிருந்து நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். வரக்கூடிய இந்த பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் பாடிய பாடல். அது ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் பா விஜயோட கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டுமல்லி செண்டுமல்லி பெருமாள் வேடிகம்மாள் ஜித்தின் தர்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா டி நகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ மேற்கு மாமலம் அசோக் கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி வேலச்சேரி வேல்முருகன் மாலத்தி ஆதித்யா அம்பத்தூர் எஸ் வி நகர் எம் டி ரவிச்சந்திரன் இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா அப்துல் மஜீத் ரிபாயா முகமது ஹசன் நூருல் ஃபாத்திமா ஆகியோரின் விருப்பத்தில்
1: போச்சு.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். விவத் பாரதியில பாடல்கள் கேட்கறது அப்படின்னா ஒரு தனி சுகம். அதுலேயும் வந்து நம்மளுடைய பெயரோட கேட்கும்போது ஒரு அலாதியான இன்பம் நமக்குள்ள ஏற்படத்தான் செய்யுது. இசை அப்படி நம்மளோட பெயரோட கேட்கும்போது இன்னும் இனிமை கூட இரட்டிப்பாகுது. அந்த இனிமையை உங்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நிலையத்தில் நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தாரை தப்பட்டை படத்திற்காக கேட்டு ரசிக்க போறோம். இந்த பாடலை கவிதா கோபி மற்றும் பிரியதர்ஷினி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் மோகன்ராஜன் கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப், வின்பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாராபேகம், ஃபர்சானா, தஸ்மியா கௌசர், நாஃபிசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன் பகதூர்பாய், ராஃபிபாய், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு, சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜான்சி ஆகியோரின் விருப்பத்தில் இதோ தாரை தப்பட்டை திரைப்பட பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ரெக்க படத்திற்காக கேட்டு ரசிக்க போகும் இந்த பாடலே. ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் டி இமான் இசையில் யுகபாரதியின் கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகத்திரன், நாற்றாம்பள்ளி, வேப்பம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டாலிருந்து சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா ஆகியோரின் விருப்பத்தில் இதோ ரெக்க திரைப்பட பாடல்.

0: இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய விருப்ப பாடலை தந்தமைக்கு நன்றி அப்படின்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, வடபழனி வீரதுரை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, நெடுமரம் முன்னுசாமி இவங்க எல்லாம் இணைந்திருக்கிறதா பதிவு போட்டிருக்காங்க. கொர்காத்தூர் கே கே ஞானமுருகன் அவருமே வந்து விருப்ப பாடலை தந்தமைக்கு நன்றின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஈனா மீனா டிக் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனதை கொள்ளை கொண்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்ப பாடலும் இடம்பெறுமான்னு கண்டிப்பாக இன்று இல்லை அப்படின்னா கூட நாளைக்கு இடம்பெறும் சார். ஏன்னா தினமும் உங்கள் விருப்பம் உங்களுக்காக வளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்புராணி அவங்களுமே ஈனா மீனா டிக்கா அந்த பாடல் சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலும் டி சி ராஜேஷ் முடிந்தவரை கரை ரொம்ப சரியாக இருக்கட்டும் உச்சரிப்பு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாகவே உங்களுக்காக முடிந்தவரை நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவர்களே. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிற அத்தனை பாடல்களும் அட்டகாசம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லைன்னு பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவருடைய பதிவு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் ஈனா மீனா டீக்கா என்னை தாளம் போட வைத்த பாடலாக இருந்தது நன்றி அப்படின்னு உதயார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே பாடல் எங்கள் வீட்டு மழலைகள் புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் புத்தகப்பையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்திய உங்களுக்கு நன்றிகள்னு சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவு. நேத்தில் நேரம் 8:40:30.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

எங்கே தீட்டாளம் டிசி ராஜேஷ், உங்கள் விருப்பம் அலாதி அலாதி அலாதிங்க. நேயர்களுக்கு பிரியம் பிரியம் பிரியம். உங்களுடைய அந்த குரலில் எங்களுடைய ஊரோட பெயரும் எங்களுடைய பெயரும் கேட்குறதுல ஒரு பேரானந்தம் அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன ராஜி அவங்களுமே கூட எங்கள் கடித பாடல் எப்பொழுது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி புத்துக்கோவில் அங்கே பெங்களூர் ஹைவே ரோட்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், 4 மணி நேரமும் இந்த கருத்துக்களை வாசிக்கிறதுக்கே நேரம் போதாதுன்னா பார்த்துக்குங்களேன், ஏன்னா அப்படி குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை கஸ்தூரி, அருணா சேகர், தாரை தப்பட்டை பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தமும் அதே பாடல் நல்லா இருந்தது, தாரை தப்பட்டை பட பாடல்னு பதிவு பண்ணியிருக்காரு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நாகேஷ் ஆசிஸ் மற்றும் இனோகங்கா பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விவேக்கின் கற்பனையில். இது பேட்ட படத்திற்காக வரக்கூடிய பாடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வேட்டுத்தெருலேருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா நிமலன், திருமணிசை உஷா ராணி, ராஜேந்திரன், நீலாங்கரை கோகுல் பாட்ஷா, கண்ணகி நகர்லேருந்து

கருப்புசாமி, கண்மணி, ஆச்சிரம்பாக்கம் ரமணி ராஜகோபால், மயிலாப்பூர் நித்யா, லக்ஷ்மி சுபஸ்ரீ, திருமழிசை பரையம்பத்து கோடீஸ்வரன் தர்மா, சென்னை 60 சில்பா ஸ்ரீ ஏகா ராஜா, திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன், மங்களம்மாள், ராஜலட்சுமி, மாரி, சூர்யா ஆகியோரின் விருப்பத்தில் இது பேட்ட திரைப்பட பாடல்.

இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் யாசின் நிசான் மற்றும் ஸ்வேதா பண்டிட் பாடிய பாடல் இது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். இது கண்ணே கலைமானி படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டங்கவுண்டன்பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரத்திலிருந்து நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவிலிருந்து மாமுது மொய்தீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா.

ஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பொன்னியம்மன் வீடு, வன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ ஆகியோரின் விருப்பத்தில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில். நேரம் 8:50:30.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ஃபேஸ்புக் வழியாக நிறைய நேயர்கள் மெசேஜ் போட்டிருக்காங்க. அப்படி யாருன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது கேசவரம் வஜ்ரவேலு, அவர் வந்து ரெக்க கட்டி பறந்தோம் மேடம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோமங்கலம் சடகோபன் அவருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அனைத்து பாடல்களும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் ராதாகிரிதரன் சிஸ்டர். கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டீங்க போல இருக்க, நான் அதே இதில் படிச்சுட்டு சென்னையிலிருந்து. டி ராமச்சந்திரன் அவர் மேலூர்ல இருந்து நல்லா இருக்கு பிரசன்டேஷன் போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா வெல்கம் ராதா மேடம், கலக்கலரங்கம் நிகழ்ச்சி சிறப்புடன் இருக்கு, வெயிட் பண்றோம் மேடம் அந்த நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சி தொகுப்புகள்லாம் சிறக்க வாழ்த்துக்கள்னு தாம்பரத்திலிருந்து சுகுணா தேவி அவங்களுடைய பதிவு. இனிய காலை வணக்கம், இன்பம் தந்தது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிசை பாடல்கள் ஆனந்தம் இதமாக தொகுப்பின் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த பண்பலையோட அச்சாரம். ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. உற்சாக குரல் உங்களுடைய குரல் ராதா கிருதரன் அவர்களுக்கு காலை வணக்கம், மதியம் வர நீங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் அந்த உற்சாகம் அப்படியே வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அன்புடன் நாராயணன் மத்திய கைலாஷ் அடையாறுலேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காரு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். என்னுடைய அன்பின் அறிவிப்பாளருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் என்னுடைய விருப்ப பாடலை தந்ததுக்கு நன்றிங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமண இசை கஸ்தூரி அருணா சேகர், இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது நிகழ்ச்சியை விட்டு பிரியவே மனம் இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச்சுலர் படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோங்க. கபில் கபிலன் மற்றும் பாடிய பாடல் இது. திபுனினன் தாமஸ் அவருடைய இசையில் GKP அவருடைய கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், யாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், வேப்பம்பட்டி ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், மதுரவாயில் வேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ் ஆகியோரின் விருப்பத்தில் இந்த பாடலை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 8:55.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: சரி சரி சரி சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
1: இனி நிகழ்ச்சியின் நிறைவாக பேச்சுலர் திரைப்பட பாடல், நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டுடலாமா?

0: கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலியில் கானங்களாய் தவழ்ந்து வர இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தோம்.
1: உங்கள் விருப்பம்,
2: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
3: உங்கள் விருப்பம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை அடுத்து 9:02 கலக்கல் அரங்கத்தில் சந்திப்போம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூ ஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. அண்ட் உங்க கூட இணைந்திருக்கிறது ராதா கிரிதரன். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம், சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றொரு எண் 2838971. நீங்க வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ஓகே, இன்னைக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கலக்கல் அரங்கம் ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளான ஒரு விஷயம். 1ஆம் தேதி வந்திருந்த போது சில பறவைகள் சரணாலயத்துடைய பெயர்களை அமைந்திருக்கக்கூடிய இடங்களை வந்து உங்களுக்கு அப்படி குறிப்புகளாக மறைத்து கொடுத்தோம். அந்த குறிப்புகளை அப்படி இப்படி திருப்பி போட்டு பார்த்து நீங்க கரெக்டாக சொன்னீங்க. ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா கரைவெட்டி, கறிக்கிளி, கோடியக்கரை, இப்படி பறவைகள் சரணாலயத்தோட பெயரை நம்ம கண்டுபிடிச்சோம். உதயமார்த்தாண்டபுரம், வேடந்தாங்கல். இன்னைக்கு என்னென்ன பறவைகள் சரணாலயம் நம்ம எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போறோம் அப்படி போய் நாங்க பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்க அந்த ஆன்சர்களை பதிவு பண்ணலாம். ரைட், ஓகே. தொடக்கமாக வந்து நம்ம ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணே கலைபாணி இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் இது அறிவுமதியின் கற்பனையில். ரொம்ப ரேரான ஒரு சாங் இது. இதே பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மெட்டுக்களில் அமைந்திருக்கும், தும்பி வா அப்படின்னு அமைந்திருக்கும். இப்போ அதே பாடல் வந்து எஸ் ஜானகி அம்மாவே பாடியிருக்காங்க, சந்தத்தில் காணாத. இப்போ நம்ம கேட்க போகிற பாடலையும் ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க, நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டுடலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில நேயர்களாகிய நீங்களும் பங்கேற்கலாம். 2952208531 மற்றொரு எண் 2838971. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நீங்க கேள்வியை சொன்னாதான் நான் வருவேன் அப்படிங்கறதுனால நான் முதல்ல கேள்வியை சொல்லிடுறேன். இயற்கையோடு தொடர்புடைய இடங்க இந்த கடைசி இரண்டு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோடு தொடர்புடைய ஒரு இடம் இருக்கு. முதிர்ந்த மரங்கள் நிறைந்த காடு, முதிர்ந்த மரங்கள் நிறைந்த காடை இப்படி சொல்லுவோம். அந்த காடு அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதுலேருந்து முதல் இரண்டு எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும். விநாயகரை இந்த முகத்தூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பீரம் யானையை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லும் கூட அது. விநாயகரை இந்த முகத்தோன்னு சொல்வோம். கம்பீரமான யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட அது. அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். போன வாரமே உங்களுக்கு இதுக்கான சொல்லுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. பிரிக்க முடியாதது அல்லது வகுக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதில் எடுத்துக்கலாம். வகுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைம் நம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கணிதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல் இதில் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் சொல்லும் கடைசி சொல்லையும் சேர்த்தால் இரு பொருள் தரும். ஒன்னு உறக்கத்தோடு தொடர்புடையது, இன்னொன்னு உழைப்போடு தொடர்புடையது. என்ன அப்படின்னு யோசிங்க. நிலையத்தில் நேரம் பாத்தீங்கன்னா 9:10:30.

0: பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். முதல் சொல்லுக்கான குறிப்பை நம்ம கொடுத்துட்டோம். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். ஆஹா, வணக்கம் நேயர்களே. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே உடனே பேசிடுங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், லைனில் வந்துட்டீங்க, பேசலாமா?
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: பெருமாள் பட்டன், ஜெயலட்சுமி.
2: ஜெயலட்சுமி மேடம், சொல்லுங்கள், நீங்கள் குறிப்பு கேட்டிருப்பீங்க.
3: விநாயகர் அரச மரம்.
2: அரச மரமா? இது இல்லை, நான் மரத்தையே கேட்கலையே.
4: வேழம்
2: சரணாலயத்துக்குள்ள வேழன்ற வார்த்தை வரணும் இல்லையா? அப்ப வராது இல்லையா?
4: நன்றி,
2: நன்றி சார். நன்றி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: என்ன
2: பாடுபட வேண்டியதா இருக்கு? முதிர்ந்த மரங்கள் நிறைந்த காடு
5: என்னன்னு
2: சொல்லுவோம்? அதுல நான் முதல் ரெண்டு எழுத்து எடுத்துக்கோங்கன்னு
5: சொன்னேன்.
2: வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
5: நன்றி,
2: நன்றி, நன்றி. அவ்வளவுதாங்க, இயற்கையோடு தொடர்புடைய இடம் கடைசி இரண்டு எழுத்துன்னு சொன்னேன். அந்த பழவேற்காடுல இருக்கிற அந்த ரெண்டு எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் காடு அப்படிங்கிறது. முதிர்ந்த மரங்கள் நிறைந்தது அப்படிங்கிறது வந்து பழமம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரெண்டு எழுத்து, முதல் ரெண்டு எழுத்து எடுத்துக்க சொன்ன பழ அப்படிங்கறத. விநாயகரை இந்த முகத்தும், கம்பீர யானையை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நம்ம சொன்னோம். வேழம் அப்படிங்கிறது வேழை அப்படின்னு சொன்னாங்க, சரியா? வேழம் அப்படிங்கிறது கரும்பு, புல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஆகச்சிறந்த தமிழ் சொல்லும் கூடாது. மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வே அப்படிங்கிறது. வேர் வந்து மண்ணுக்கு அடியில மறைந்திருக்கிறதுனாலதான் அதற்கு வேர் அப்படின்னு பேரு. வேடம் இடுறதுனாலதான் வேடனுக்கு வேடன் அப்படின்னு. அந்த வே அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில மறைத்தலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. பிரிக்க முடியாதது அல்லது வகுக்க முடியாதது அப்படின்னு பொருள்படக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பகாயன், பகு என் அப்படின்னு சொல்லுவோம். முதல் சொல்லும் கடைசி சொல்லியும் சேர்த்தால் இரு பொருள் தரக்கூடிய சொல். ஒன்னு உறக்கத்தோடு தொடர்புடையது, படு பெசாம அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாடுபடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உழைக்கிறதுக்கு பாடுபட்டா நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் நாங்கள் குறிப்பாக கொடுத்துருந்தேன். பழவேற்காடு ஏரி பார்த்தீங்க அப்படின்னா அதை புலிக்காட் அப்படின்னும் சொல்லுவோம். திருவள்ளூரில் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியும் கூட அது. பறவைகளுடைய வரத்து அங்கே அதிகமாக காணப்படக்கூடிய இடமும் கூட. அடுத்தடுத்த நேர்களாகிய நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இப்போ பழவேற்காடு ஏரியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எந்த ஏரியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, காத்திருக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்டாடியில இருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், போலாமா?
1: போலாம். சூப்பரா பழவேற்காடு ஏரியோட ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு ஈஸியா கொடுக்க பாப்போம்.
0: உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்க போறேன் பாருங்களேன். இப்போ வட்டம் உருண்டு ஓடக்கூடியது, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சொல்

0: வந்து முடிவு பெறாமல் இருக்கு இதில்.
1: சரி,
0: ஓகேவா. அடுத்து, மதில்களாலும் அரண்களாலும் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் வனம்.
1: ஓகே,
0: ஓகேவா. இந்த சதுரங்க விளையாட்டில் யானை இப்படி கூட நம்ம சொல்லுவோம், ஓகேவா. பருவ காலங்களில் ஒன்று,
1: பருவ காலங்கள்.
0: ஆமாம், பருவ காலங்கள். இப்போ வசந்தம் இருக்கு, இளவேநீர் காலம் இருக்கு, அந்த மாதிரி பருவ காலங்களில் ஒன்று இதில் இருக்கு மேடம். அதான் இந்த தலை பின்னல் இருக்குல்ல, அதை கூட நம்ம இப்படி கூட சொல்லுவோம், இதோடு தொடர்புடைய ஒரு சொல். தலையை பின்னி போட்டிருக்காங்க அப்படிங்கறது இப்படி சொல்லுவோம் நம்ம, ஓகேவா. எல்லை முடிவு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முச்சங்கத்தோடும் தொடர்பு படுத்தி கூட பார்க்கலாம்.
1: சூப்பர்,
0: சூப்பர். ஜடை அப்படிங்கறத வந்து நீங்க தமிழ்ல சொல்லும் போது சடைன்னு சொல்லுவோம். ஆமா, அவ்வளவுதான்.
1: பாதுகாப்பு அப்படிங்கும் போது வேலி வருமா இதுல? வேலி
0: எது, எதுக்கு பாதுகாப்பு? ஓகே, அரண்களால சூழப்பட்டது. இல்ல மேம், வரல வரல.
1: இது உருண்டோடு அலை சொல்லுவோம், அலை. அது
0: இல்ல மேம், உரு அலை மேடம், வட்டம்னு சொல்லிட்டேன். வட்டமா ஓடுமா நான் அலை? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருமா? நன்றி சார். ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. மல்லிதே மேடம் பேசுங்க.
2: கோட்டை ஒண்ணு வரும்.
0: கோட்டை வந்துருச்சு, சூப்பர். அதுதான் சதுரங்க கோட்டைன்னு சொல்றோம்.
2: சதுரங்க
0: அதுல கோட்டை எடுத்துக்கிட்டீங்க, ரைட். இன்னொன்னு என்ன சொன்ன? இது வட்டம் உருண்டு ஓடக்கூடியது, அது வந்து இங்க முடிவு பெறாமல் இருக்கு.
2: சக்கரம் சொல்லுவாங்க.
0: ஆமா, சரி, முடிவு பெறாமல் இருக்கு. சரி, சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, சக்கரக்கோட்டை அடி தூள்
2: மேடம்,
0: வாழ்த்துக்கள் மேடம். இந்த அப்புறம் வந்து இந்த எல்லை முடிவு இதை குறிக்கக்கூடிய சொல் முச்சங்கத்தோடும் தொடர்பு படுத்தி பாருங்கன்னு சொன்ன, அது என்ன சொல்லா இருக்கும் மேடம்?
2: எல்லை முடிவா?
0: ஆமா ஆமா. ஒரு கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும். நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி, நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க, அடித்து தூள் கிளப்பிட்டாங்கங்க. சக்கரக்கோட்டை அப்படிங்கிறது தாங்க சரியான விடையுமே கூட இதுக்கு. சக்கரக்கோட்டை இந்த ஒரு விடைக்கு மட்டும் யார் ஆன்சர் சொல்ல வராங்க? வாங்க, வணக்கம். கோபுரத்தினம் சார்ந்த எல்லை முடிவு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குங்க, அது என்னங்க? எல்லை முடிவு, ஒரு நிறைவு, அந்த பகுதியோட நிறைவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த முடிவு.
3: முடிவு,
0: ஆமாமா. முச்சங்கத்தோடும் தொடர்பு படுத்தி பாருங்க. இல்ல இல்ல சார், முச்சங்கம் எப்படி அமைச்சாங்க? முச்சங்கம், மூன்று சங்கம. மூன்று சங்கம் வளர்த்து தமிழ் இருக்கு இல்லையா? அது எப்படி? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க.
3: மூணு தமிழ்
0: இல்ல, என்னென்ன சங்கமா இருந்தது அது? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க. பத்னாதியம்மா, நீங்க விடைக்கு வந்துருங்க, விடைக்கு வந்துருங்க.
4: விடை வந்து ஜடையம்மா.
0: ஜடை முடிஞ்சு போச்சு, சடை முடிஞ்சு போச்சு. வாய்ப்பு கொடுத்துருவோம், நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஹேமா மேடம், இந்த ஒரே ஒண்ணுக்குதான் எனக்கு பதில் வேணும். அவங்க மாலினி தேவி சக்கரக்கோட்டைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லை முடிவு இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, இதை முச்சங்கத்தோடும் தொடர்பு படுத்தி பாருங்க அப்படின்னு.
5: சக்கரக்கோட்டையா மேடம்?
0: ஆமா, சக்கரக்கோட்டையில. நீங்க இப்ப இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க.
5: கடை,
0: அவ்வளவுதான் மேடம். முதற் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, நன்றி. அவ்வளவுதாங்க, வட்டம் உருண்டு ஓடக்கூடியது, இது வந்து முடிவு பெறாமல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து சக்கரம் அப்படிங்கிறது. சக்கரை அப்படிங்கிறது மதில்களாலும் அரண்களாலும் சூழப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம், அது வந்து சதுரங்க விளையாட்டில் உள்ள யானையும் குறிக்கும். கோட்டை அப்படிங்கிறது பருவ காலங்களில் ஒன்று, கோடை அப்படிங்கிறது. அந்த தலை பின்னலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சடை அப்படின்னு சொல்லுவோம். எல்லை முடிவு இதை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்றது கடை கோடியில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தாங்க இங்கே நான் உங்களுக்கு குறிப்புகளா கொடுத்திருந்தேன். ரைட், ஓகே. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் ரொம்ப அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டு

தமிழ்நாட்டோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த சதுப்பு நிலம், சக்கரக்கோட்டை சதுப்பு நிலம் அமைந்திருக்கு. 2012 சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட இந்த இடம் 230 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருக்கு. இது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தளமாகவும் 2024 அங்கீகரிக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா 120 மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவை இனங்கள் காணப்படும். அங்கே இந்த புள்ளி மூக்கு வாத்து, கூழைக்கடா, நத்தை குத்தி, நாரி அப்படின்னு பல்வேறு வகையான கொக்குகள் இங்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா இருக்குமா. அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த பகுதிக்கு அதிக அளவில் புலம்பெயர் பறவைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குமா. மத்திய ஆசிய பறவை வலசை பாதையில் அமைந்துள்ளதால இது வெளிநாட்டு பறவைகளுக்கு சிறந்த தங்கும் இடமாகவும் இருக்குமாம். இதுதாங்க மேலப்பேடு வி தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சபரி, மனோஜ், சூளை, ரீஜா, மனோகரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், நடராஜன், சுப்பையா, கலக்க போறீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் சரணாலயம் கேள்விகளோட தொடர்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடலே இனிமை அப்படின்னு அந்தோனிராஜ் அவருடைய பதிவு. ஞானாம்பிகா ரஞ்சன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், வனம் வேழம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. முதல் கேள்விக்கு போல இருக்கு. நான் வந்து காடு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் மேடம். அதை ஆதவனின் ஆசீர்வாதம் தரக்கூடிய வணக்கம், அன்பின் அடையாள தொகுப்பு இணக்கம், இன்றைய கலக்கல் அரங்கம், நேயர்கள் இருக்கக்கூடிய இயற்கை எழில் சுரங்கம், உணரும் தகவல்கள் பொழில் அமையும், ஊர்ந்து வானலை தரும் இனிமை, என்றும் அளிக்கும் பண்பலை வளமை ஏற்பது செவிப்பட நேயர்களுடைய கடமை அப்படின்னு வீரராகவன் அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து வேளை யானையை குறிக்கக்கூடிய சொல்ல அழகா என்ன அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், வார்த்தை விளையாட்டு. நீங்கள் என்ன மேடம் எப்படிதான் யோசிக்கிறீங்க இந்த மாதிரிலாம்? நீங்கள் போன வாரம் வந்தீங்க, அதே போல் இந்த வாரமும் வந்துட்டீங்க. இன்றைக்கி பட்டையை கிளப்புங்க. நான் வேறு இங்கே படிக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சு பிடிச்சேன். போன வாரம் வந்தீங்க, இந்த வாரமும் வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அப்புறம் நீங்கள் லேட்டாக ஒரு வரி எழுதியிருந்தோடனே அதை பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து பழவேற்காடு அப்படின்னு சரியான வழியை பதிவு பண்ணியிருக்காங்க. நீர்வீழ்ச்சி பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவருடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன், காடு படு பழவேற்காடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சல் சரியான வெடிய பதிவு பண்ணிருக்காங்க. சூளை ரீஜா, மனோகரன், வே அப்படிங்கிற சரியான வெடிய மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. பாபு முல்லக்காடுல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கேம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார் அவங்களுமே வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பாபு அவருமே சரியான விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க.

0: இவங்கெல்லாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பாபு முள்ளக்காடுலேருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், சக்கரக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு அப்படி கடை அப்படிங்கிறத பிரித்து பிரித்து பிரித்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, நடராஜன் சுப்பையா இவங்கெல்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரதுரை அவர் வந்து கடை அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்குது அப்படின்னு வித்யாரவி பெரும்பாக்கத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சடைக்கோட்டை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம். ரைட், ஓகே. இப்போ நீங்களும் பங்கேற்று சேர்ப்பிக்கலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பங்கேற்கணும் அப்படின்னா 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க, வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க?
1: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
0: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன் சார், போயிடலாமா?
1: சொல்லுங்க.
0: நிலம், தோட்டம், வீடு இப்படி எல்லைகளை பாதுகாக்க பயன்படுவது.
1: நிலம்,
0: நிலம், தோட்டம், வீடு இதெல்லாம் எல்லைகளை பாதுகாக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒண்ணு. ரைட், அடுத்த குறிப்பு. என்ன இருங்க, நான் ஃபுல்லா சொல்லிடுறேன், நீங்க எல்லா குறிப்பையும் கேட்டுக்கோங்க, சரிங்களா? மகிழ்ச்சி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வகை மரம், ஒரு வகை புல், இப்படி எல்லாம் சொல்லலாம். இத அப்படி ஒன்றும் இதுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த நிஜமுகத்தை மறைத்து வேஷம் போடுறவங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? விரைவு, அவசரம் இப்படி எல்லாம் சாலையில் செல்லக்கூடாது என்பதற்கு சாலையில் இந்த தடை இருக்குங்க.
1: வேகத்தடை.
0: ஆமா, அப்ப வேக அப்படிங்கறது மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: வேகத்தடை.
0: இல்ல, வேக தடையில நீங்க தடையை நீக்கிடணும். இப்போ நீங்க மீதி குறிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: மித வேகம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல சார், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். காலை வணக்கம் ஐயா. யாருங்க?
2: நந்திம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்திம்பாக்கத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்க. வேலி, சூப்பர். அப்ப அது என்ன என்னவா இருக்கும்? அது என்ன பறவைகள் சரணாலயமா இருக்கும்? எந்த மாவட்டத்தில் இருக்கிறதா இருக்கும்? வேடந்தாங்கலா? எப்படி வேலின்னு வந்தோடனே நீங்க வேடந்தாங்கல்னு வச்சிட்டீங்களா? இல்ல, எனக்கு வேலின்றது அந்த வார்த்தையில ஃபுல்லா வரணும். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: ராயப்பேட்டையில இருந்து லலிதா.
0: லலிதா அம்மா, சொல்லுங்க. லலிதா அம்மா,
3: கருவேலி பறவைகள் சரணாலயம்.
0: கழுவேலி பறவைகள் சரணாலயம். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்கம்மா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: மகிழ்ச்சிக்கு களி.
0: களி, சூப்பர் மேடம்.
3: அப்புறம் அந்த இது வனம் அதுக்கெல்லாம் சுத்தி இது பண்றது வேலி.
0: வேலி வேலி.
3: இது வந்து வேகன்னு வரும்.
0: ஓகே,
3: வேக தடைக்கு வேக.
0: ஓகே,
3: இன்னொரு குறிப்பு என்ன சொன்ன?
0: அதாவது நிஜ முகத்தை மறைத்து வேஷம் போடுறவர்களை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. வே, சூப்பர். இப்போ நீங்க இன்னும் ஒண்ணுதான் மேடம் கண்டுபிடிக்கணும். ஒரு வகை மரம், ஒரு வகை புல்.
3: கரு வேல மரத்துக்கு கரு சொல்லுவோமா? அந்த மாதிரி
0: மேடம். கரு வரலையே இங்க.
3: கரு, கரு வேலி இல்லையா
0: மேடம்? இது கழுவேலி.
3: ஆமா, இப்போ இன்னொரு மரம்.
0: கழு, கழு மேடம். ரு
3: மரம்.
0: சூப்பர் மேடம். கழு, அவ்வளவுதான் மேடம். கழு, ஆமா, அவ்வளவுதான் மேடம். எல்லாமே
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாக்கி ஒண்ணுமே இல்ல மேடம். அதுதான் நம்ம சொல்லுவோம், ஒரு வகை புல். அந்த புல்லுலதான் பாய் கூட செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் கழு. தைக்க தெரியுமா? கற்பூர வாசனை. அதுதான் நம்ம அந்த கழு அப்படிங்கிறது தான் சரியானது. கழு தைக்க, கழுவ தைக்க தெரியும் அந்த கற்பூர வாசனை அப்படிங்கறது. அதுதான் மேடம் கழு மரம். சொல்லுவோம்ல. ஆமா மேடம், சூப்பர் மேடம். ஆனா வாழ்த்துக்கள் மேடம். நீங்க எனக்கு என்ன உங்ககிட்ட ஒரு பிரமிப்பு, எனக்கு திரும்ப திரும்ப திரும்ப சொல்றதுல இதுவா இருக்கு மேடம். இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டு இங்க உங்களுக்கு பார்த்து படிக்கிறேன். ஆனா நீங்க இங்க ஏத்திக்கிட்டு சொல்றீங்க பாத்தீங்களா மேடம், பிரெயின்ல. அது ஒரு பெரிய விஷயம். அசாத்திய திறமை வேணும் அதுக்கு.
3: அது வந்து பகவான் கொடுத்த ஒரு அனுகிரகம் நான் நினைக்கிறேன் மேடம்.
0: வாழ்த்துக்கள் மேடம்.
3: ஒண்ணும் கிடையாது.
0: வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா, நிலம், தோட்டம், வீடு இப்படி எல்லைகளை பாதுகாக்க பயன்படுவது வேலி அப்படிங்கிறது. மகிழ்ச்சி

ஷே அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொன்னேன், அதை களி அப்படின்னு அழகாக கண்டுபிடிச்சாங்க. ஒரு வகை மரம், ஒரு வகை புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு வகை மரம் கழுமரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிறிய ஈட்டி, திரிசூலம் இப்படின்லாம் கூட அதை சொல்லுவாங்க. அதுதான் கழு அப்படிங்கிறது. நிஜ முகத்தை மறைத்து வேஷம் போடுறவர்களை குறிக்கக்கூடிய சொல். வேடம் போடுறாங்க அப்படின்னு சொல்ற அதுதான் வே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. விரைவு, அவசரம், சாலையில் செல்லக்கூடாது இப்படியெல்லாம் அப்படின்றதுக்காக சாலையில் இருப்பது வேகத்தடை. இப்படி எல்லா வார்த்தைகளையும் திருப்பி போட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விடை கிடைச்சிருக்கும். கழுவேலி எங்க இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தாங்க இந்த கழுவேலி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த கழுவேலி பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது. கழுவேலி அல்லது கலிவேலி சதுப்பு நிலமானது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய நீர் பறவைகள் கூடக்கூடிய ஒரு இடமும் கூடாது. கழுவேலி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டோட 16வது பறவைகள் சரணாலயமும் கூடாது. ரைட், ஓகே. நீங்களும் இந்த மாதிரி விடைகளை தெரிஞ்சா இங்கே வந்து பங்கேற்கலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்க எந்தெந்த பறவைகள் சரணாலயம் எங்கெங்கே இருக்குன்னு. அப்படி உக்காந்த இடத்துலேருந்தே நீங்களாமும் என்ன அப்படி பறவைகள் சரணாலயத்துக்கு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. பறவைகளின் சரணாலயம் இலையை காப்பது, வேலி, கழு மரம், வேகத்தடை. ஆஹா, நடராஜன் சுப்பையா அவங்க ஒரு சில பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த பாடல் ஆத்மா படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். ஜானகி பாடிய பாடல் இது, இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நேயர்களாகிய நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952-0853 மற்றொரு 2838-9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். அடுத்த கேள்விக்கு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குப்பை கஞ்சல் அந்த வேளாண் கழிவுகள் இவற்றோடெல்லாம் தொடர்புடைய ஒரு சொல் இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகளில் ஒன்று, ஆறு, குட்டை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இது ஒன்று இருக்குங்க. இந்த சரணாலயத்துக்குள்ளே இருக்குது. தரை, மேடை, கட்டிடம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் கூட இதில் இருக்குது. தரை, மேடை, கட்டிடம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இந்த சரணாலயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கு. உடலில் இந்த வளைந்த தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது, அதுவும் இதில் இருக்குது. திருமால் அதுங்களை வந்து இப்படியும் சொல்லுவோம். திருமால், திருமால் பெருமாள் அவங்கள வந்து இப்படியும் சொல்லுவோம். தூய தங்கத்தையும் குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்குது. பூமி அழைத்தல், இந்த கூவுதல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதோடெல்லாம் தொடர்புடைய ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி இதில் இருக்குது. என்னவா இருக்கும்? வாங்க, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஸ்ரீநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கும் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: கூந்தன்குளம்
0: சூப்பர், கரெக்ட். அது ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க. குப்பை, கஞ்சல், வேளாண் கழிவுகள் இவற்றோடு தொடர்புடையது வந்து கூளம். ஓகே, நீர்நிலைகள்ல ஒன்று
1: குளம்,
0: குளம். தரை, மேடை, கட்டிடம் இதோடு தொடர்புடைய சொல் ஒண்ணு. அதுதான் யோசிக்கிறீங்க. சரி, ஓகே. இது திருமால் அவங்கள இப்படியும் சொல்லுவோம். பெருமாள் தூய தங்கத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கு இதுல. தூய தங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட அது. அதே மாதிரி திருமால், பெருமாள், திருமால் அவரே வந்து இப்படியும் இருக்கு. சரி, பூமி அழைத்தல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி.
1: பூமியா?
0: ரைட், ஓகே. ஆனா கூந்தல் குணம் அப்படிங்கறது ரொம்ப சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: அழகாக கண்டுபிடிச்சாங்க. டிநகர்லேருந்து ரமா ரவி. நீங்களுமே கூட அதை பிரித்து சொல்லணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு 2838-9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே. இந்த கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழகத்துடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஒரே ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன்.

0: சொல்லுங்கண்ணா, என்ன சார்?
1: கூ.
0: கூ, சூப்பர் சார். கூவுதல். கூ,
1: ஆமா, கூவுதல். பூமி கூட சொல்லலாம்.
0: இன்னும் கூட சொல்லுவாங்க, கூப்பாடு போடாத, அதுக்கும் கூதான்.
1: ஆமா ஆமாடா, அது ஒண்ணு தான் கண்டுபிடிச்சேன்.
0: ஆஹா, சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து இந்த திருமால் இப்படியும் அது தெரியலையா?
1: தெரியல மேடம்.
0: அது தெரியலையா? சரி,
1: கூந்தன் குளம்.
0: கந்தன் மாதிரி அவரை இப்படி சொல்லுவோம். கந்தன் எப்படி முருகருக்கு சொல்றோமோ அந்த மாதிரி இவரை இப்படி சொல்லுவோம்.
1: குந்தன் சொல்லுவோம்.
0: குந்தன் தான், குந்தன் சொல்லுவோம், இல்ல குந்தன் அப்படிங்கறத சொல்லுவோம். அது வல்வினை மாய்ந்தரச்சை குந்தன். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: சைதாப்பேட்டையில
0: இருந்து சூர்யா சார். சொல்லுங்க, என்ன விடை சொல்ல வந்திருக்கீங்க? அதாவது தரை, மேடை, கட்டிடம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்ல மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த கூந்தன் குளத்திலேயே அது இருக்கு. நடராஜன் சுப்பையா, திருமாலை, குந்தன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாலினி தேவி, அருணாச்சலம், கூலம், குளம் அப்படின்லாம் சரியான விடைகளை குந்தன் அப்படின்னு பண்ணி கூந்தன் குளம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆத்மா படத்திலிருந்து இடம்பெற்ற நினைக்கின்ற பாதையில் அந்த பாடல் மறந்து போயிருந்த நிலையில அந்த பாடலை நினைவுபடுத்தி விட்டீர்கள்னு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் பார்த்து சொல்லலை அப்படிங்கிறதுனால நானே சொல்லிடுறேன். கூந்தன் குளம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை, கஞ்சல், வேளாண் கழிவுகள் இவற்றோடும் தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு. வீணான வேஸ்டேஜ் பொருள் நம்ம என்ன சொல்லுவோம்? கூலம்னு சொல்லுவோம். இந்த குப்பை அதோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கூலம் அப்படின்னு சொல்றது. அந்த கூலம் அப்படிங்கிறது இதில் இருக்கு. நீர்நிலைகளில் ஒன்று குளம் அப்படிங்கிறது, தரை, மேடை, கட்டிடம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்னு சொன்னேன். தளம் அப்படிங்கிறது, நீங்கள் எத்தனாவது தளத்தில் இருக்கீங்க அப்படின்னு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் நம்ம கேட்க மாட்டோம், அதைத்தான் நான் இங்கே குறிப்பாக கொடுத்தேன். உடலில் வளைந்த தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது கூன் அப்படிங்கிறது. திருமாலை இப்படியும் அழைப்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, குந்தன் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் குறிப்பு கொடுத்தேன். வல்வினை மாய்ந்தரசை குந்தன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பூமி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழியா கூ இருக்கு. இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு பார்த்து கண்டுபிடிச்ச அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. 1994 இந்த சரணாலயம் அமைக்கப்பட்டது. இது 129 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் ஈர நிலமும் கூட. சைபீரியா, ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து பூனாரை, குழைக்கடா, நத்தை கொத்தி, நாரை, பட்டதை தலைவாத்து, இப்படியெல்லாம் இங்கே 40க்கும் மேற்பட்ட பறவைகள் வலசை வருமா. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜூன், ஜூலை மாதங்கள் வரை பறவைகள் தங்கி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலமும் இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படும். இந்த சரணாலயத்தோட சிறப்பு அம்சமே அந்த பகுதி மக்கள் பறவைகளை தங்களுடைய குடும்ப உறவாக கருதி பாதுகாக்கிறது தாங்க. பறவைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தீபாவளி பண்டிகைகளுக்கு பட்டாசே வெடிக்கிறது இல்லையாங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, திருநெல்வேலியிலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதான் இந்த கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி, தமிழ் பண்பலை, 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாக உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு அது பறவைகள் சரணாலயத்துடைய பெயரையே கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது வந்து அந்த ஊர் என்ன ஊராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுக்க போகிறேன். ஒரு இசை அமைப்பாளருடைய பெயர் இதில் இருக்குங்க. ஒரு இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த இசையமைப்பு பெயர் பார்த்தீங்கன்னா இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழியும் சேர்த்தீங்க அப்படின்னா முதல் இரண்டு வார்த்தைகளாக வந்துடும் உங்களுக்கு. அப்பயே உங்களுக்கு இசையமைப்பாளர் பெயரும் கிடைச்சிரும். மனைவி அப்படிங்கிறவங்களை இப்படியும் சொல்லுவோம், நீங்கள் என்னென்னு அதை போட்டு பார்த்து கண்டுபிடிங்க. பழங்கால விளையாட்டில் ஒன்று இதில் இருக்குது, என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மூங்கிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குது. மூங்கிலை என்னென்னலாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்றது இதில் இருக்குது. அதை தாவரம் அப்படி

0: இன்னும் கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். யோசிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா 2952508533 மற்றொரு எண் 2838978711 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். பவித் பாரதி, தமிழ் பண்பலை. கலா ஸ்ரீராம் மேடம் சொல்லுங்க, இது என்ன இடம்?
1: வேதாரண்யம்.
0: அவ்வளவுதான் மேடம், சொல்லுங்க, நீங்களே குறிப்பு பிச்சை சொல்லுங்க. வேதா,
1: அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, வேவும் வரும் தாவும் வரும். பிறகு தாரம் மனைவிங்கிறது.
0: ஆஹா ஆஹா, பழங்கால விளையாட்டு
1: வந்து வேளாண் வருமா?
0: இல்ல இல்ல, பழங்கால விளையாட்டு சொல்லிடுங்க.
1: பழையங்கால விளையாட்டு
0: விளையாடுனதே இல்லையா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அழகா சொன்னாங்க. இங்க வந்து கட்டணம், நுழைவு கட்டணம் எல்லாம் எவ்வளவு, கேமராவுக்கு எவ்வளவு அப்படின்னு ஹரிஹரன் பிரிச்சு பிரிச்சு ஓட்டிருக்காரு அந்த பறவைகள் சரணாலயத்துல. ராஜமாணிக்கம் கோபி அவர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஹரிஹரன் அவங்களுமே வந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. வீரதுரை தலம் அப்படிங்கிற சரியான விடைய பதிவு பண்ணிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களுமே தரை மேடை கட்டிடம் அப்படிங்கிற விடையே எனக்கே பதிவு பண்ணிட்டீங்களே சார். நீர்நிலையில ஒன்று குளம் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் மேடம், தலம்னு ஸ்ரீராமச்சந்திரன் அம்பத்தூர்ல இருந்து பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை. அவங்களுமே கூட கூந்தன் குளம் சரணாலயம் குந்தன் அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு காட்டு பக்கத்துல இருந்து அந்தோணி ராஜ் இவங்கெல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க நிறைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல இன்னும் ஒரே ஒரு விடையை மட்டும் நேயர்கள் சொல்லாம இருக்காங்களே, வேதாரண்யம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். நேயர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து இங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் தாயம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பறவைகளுக்கு வளமான வேதாரண்யம் அப்படின்னு வீரராகவன் அவருடைய பதிவாயிருக்கு. ஓகேங்க, இப்ப நானே சொல்லிடுற ஒரு இசையமைப்பாளர் பெயர், 2 ஓரெழுத்து ஒரு மொழி, 1 மறைத்தல், இதோடு தொடர்புடையது வே அப்படிங்கிறது, 1 கொடு அப்படிங்கறத குறிக்கக்கூடியது தா. சோ வேதா அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. அது முதல் 2 எழுத்தா வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. மனைவி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வேறொரு சொல்ல கேட்டிருந்தேன், தாரம் அப்படிங்கிறது. தாரமே தாரமே அப்படின்னு பாட்டும் கூட நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. பழங்கால விளையாட்டுல 1 அப்படிங்கிறது தாயம் அப்படிங்கிறது. மூங்கிலை குறிக்கக்கூடிய சொல் யாரும் சொல்லாததுனால நானே சொல்லிடுறேன், வேயம் அப்படிங்கிறது தாங்க மூங்கிலை குறிக்கக்கூடியது. வேயம் அப்படிங்கிறது ஒரு தாவரமும் கூட, அதிலிருந்து தான் மூங்கில் செய்யப்படுது. இப்போ இந்த மூங்கில் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இன்னொரு அடிஷ்னலான சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திருமறைக்காடு வேதாரண்யம் இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக வரக்கூடிய பாடல் என்னவா இருக்கும்? பாசக்கிளிகள் இந்த படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். சித்ரா பாடிய பாடல் இது, வித்யாசாகரின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
0: நிறைய ஃபீமேல் வாய்ஸ்லயே இதுல பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டோம் கலக்கல் அரங்கத்துல. அப்போ மேல் வாய்ஸ் இயற்கையை ரசிகரா மாதிரி எப்பமா பாட்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருங்க. அப்படி மேல் வாய்ஸ்ல வரக்கூடிய ஆண்கள் இயற்கையை ரசித்து பாடக்கூடிய பாடல்களா கேட்டு ரசிக்க போறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை அடுத்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில உங்க கூட இணையத்துக்காக ரேகா ஆனந்த்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10:02:35. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சியும்

0: நின்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்? ஒவ்வொரு நாளும் என்னோட கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து விடுகதை விளையாட்டு புதிர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே வந்து வந்துட்டு இருக்கோம். நேயர்களும் அசராவை வந்து பதில் சொல்லி அசத்திட்டே இருக்கீங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா நம்மளுடைய நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிறது. நிகழ்ச்சியோட முதல் பாதியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் இருந்து கேள்விகள் வரும். ஸோ வந்து நியூஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பார்ப்பேன், எனக்கு அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேசலாம். அண்ட் ஜிகே, அடுத்தது வந்து பொது அறிவி கேள்வி வந்து அதுக்கப்புறமா வந்து அடுத்த பாதியில் வந்து கேட்கப்படும். ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து தெரியும் இல்லையா? சரி, எதுக்கும் ஒரு முறை சொல்லிடலாம், ஃபோன் நம்பர்ஸை மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். என்ன நம்பரில் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா 2952085353 இந்த நம்பரில் கால் பண்ணணும். இன்னொரு நம்பர் 2838 9871 இந்த நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணலாம். 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணை சேர்த்துக்கிட்ட என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுடைய நேர்கள்லாம் நிறைய பேர் இணையத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வர லேட் ஆகலாம். ஸோ அதனால் சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இந்தியாவோட யூபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்தியாவுடைய யூபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஃபோன் நம்பர்ஸில் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் அதற்கான பதிலை சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஆளவன்தான் இந்த திரைப்படத்தில் இருந்து கேட்க போகிறோம். சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியிருக்காங்க. வைரமுத்து பாடல், இசை சங்கர் இஸ் ஆன் லாய்.

0: ஒரு அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். ஆளம் வந்தான் இந்த திரைப்படத்தில் இருந்து. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்டின் சொல்லியாச்சு இல்லையா? ஸோ அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம்.
0: சண்முக சுந்தரம் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சர்?
1: என்ன
0: சார்?
1: கிரேக்கம். கிரீஸ் மேடம்.
0: கிரீஸ் அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நன்றி. சோ அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா மேடம், கம்போடியால இருந்து ஏத்தி கொடுத்து மேடம். கடைசியா
0: என்ன பேரு?
2: கம்போடியா.
0: கம்போடியா இல்ல சார், கம்போடியா ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ரீசன்ட்டா பத்தா
2: ஸ்ரீலங்கா மேடம்.
0: ஸ்ரீலங்காவும் ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நாடு ஏத்திருக்காங்க, அது கிரீஸ். கிரீஸ் கிரீஸ் அப்படின்னு இப்பதான் நம்மளுடைய நேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க சார், நன்றி நன்றி. ஆக்சுவலி வந்து அவரும் வந்து சரியான பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அந்த க்வெஸ்சன் வந்து அடுத்து வச்சுருக்கேன், எந்தெந்த நாடு வந்து நம்மளோட யூபிஎஸ்ஏவை ஏற்றுக்குச்சு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் அவர் அறியாமையே பதில் சொல்லிட்டாரு.
3: வணக்கம் ரேவதி ஸ்ரீராமன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: யார் பேசுறீங்க?
3: ரேவதி ஸ்ரீராமன் நம்பர் சொல்லுங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க.
3: ஆக்சுவலி கிரீஸ்னு அவர் கரெக்டாக சொன்னார். அதுக்கு சிங்கப்பூர் இருக்கு, யூஏஇ இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, மொரிஷியஸ் இருக்கு, நேபாள் இருக்கு, பூட்டான் இருக்கு, கட்டார் இருக்கு, ஸ்ரீலங்கா,
0: முன்னாடியே நம்ம நேரும் பதில் சொல்லிட்டாங்க. சோ இது கிரீஸ் அப்படிங்கறது பத்தாவது நாடு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 9 நாடுகள் இருக்கணும் இல்லையா? சோ அந்த நேர் வந்து கடகடகடகன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
4: திருச்செங்கோடு கோபுரத்தனம்.
0: திருச்செங்கோடுல இருந்து கோபுரத்தனம். கோபுரத்தனம் சார், இந்த யூபிஐன்னு சொல்றோம் இல்லையா,

0: என்னங்க
1: யூபிஐ அப்படின்னு சொல்றோம். தயவு செய்து நம்ம ஃபோன் பேசும்போது நல்ல டவர் கிடைக்கிற பிளேஸாக வந்து பேசுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் புரியும். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேச மாட்டீங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறது?
0: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். யார் பேசுகிறீங்க? ஜானகிராமன் சார். சரி சொல்லுங்க சார். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான பதில் சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, யூபிஐன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதோடைய ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நீங்க

0: ஆக்சுவலி நீங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா சார்?
1: யூனிட் எண் வருமா தெரியல.
0: சரி, என்ன தெரியலன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சின்ன விண்ணப்பம்மா, டெய்லி 5 மணி போறேன். நல்லா இல்ல மேடம், வேற மாதிரி கேள்வி மாதிரி அந்த மாதிரி போன சொன்னேன் மேடம்.
0: சரி ஓகேங்க சார், நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் மேம், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம்? வாழ்த்துக்கள். சரி, அப்படியே வந்து அந்த யூபிஐயோட தமிழ் ஃபார்ம் என்னன்னு சொல்லிடுங்களேன். ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை அமைப்பு, சரிங்களா? வாழ்த்துக்கள். சோ வந்து இந்தியாவோட யூபிஐ சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு, இதுதான் நம்ம க்வெஸ்சன். ஆன்சர் வந்து கிரீஸ். ஸோ இந்த யூபிஐ மூலமாக நம்ம பணத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக டிஜிட்டல் வைஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்தியாவுடைய யூபிஐ ஏற்றுக்கொண்ட 10வது நாடு கிரீஸ்னா, ஏற்கனவே எந்தெந்த நாடுகள் ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ, அப்புறம் ஃப்ரான்ஸ், மொரீஷியஸ், நேபாளம், பூட்டான், கத்தார், இலங்கை, கம்போடியா, இந்த நாடுகள்லாம் ஏற்கனவே நம்மளோட யூபிஐ கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஓகே, நிறைய பேர் வந்து சரியான பதில்லாம் கொடுத்துருக்கீங்க. யார் யார் சரியான பதில் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தோம்னா, விக்னேஷ் விக்கி அவங்க, அப்புறம் பிரமிளா தமிழ் செல்வன், சத்யநாராயணன், அதே மாதிரி சத்யநாராயணன் ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க, 9 மணிக்கு யார் பேசுனாங்களோ அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்கன்னு. ஸோ நேர்களாகி உங்களுக்கே தெரியும், நீங்கள் 9 மணி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அழகாக அவாய்ட் பண்ணிவிடுங்க 10 மணிக்கு, ஏன்னா மற்ற நேர்களும் இதில் வந்து கலந்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, மேலப்பேடு தயாளன், அப்புறம் ஹேமலதா, பாபு முள்ளக்காடுலேருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, அள்ளிநகரம் மகாதேவன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மணிமாறன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் அவங்களும் வந்து ஓகே, அண்ட் கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் எல்லாருமே வந்து வாழ்த்துக்க சரியான பதில் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். இங்கே வந்து மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து எல்லாருடைய நேமும் போட்டிருக்காங்க, சிவன் அருண், அப்புறம் வந்து மீரான் சாஹிப் தூத்துக்குடி மாவட்டம் கொங்கையராயக்குறிச்சி அதில் இருந்து நிகழ்ச்சி சூப்பன் கொடுத்துருக்காங்க, ஓகே. அண்டு மீரா வெங்கட்ராமன் எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க, ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்த நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி என்ன க்வெஸ்சன், நம்மளுடைய செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுதான் கேள்வி. இன்னொரு முறை க்வெஸ்சன், தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க நம்மளுடைய ஃபோன் லைன்ல கான்டாக்ட் பண்ணலாம்.
3: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
0: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
3: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
3: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
0: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நண்பேண்டா. இந்த திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்க. வைரமுத்து இயற்றிய பாடல், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 9871. 0444

0: முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ஸோ நம்மளுடைய இரண்டாவது க்வெஸ்சன், தமிழகத்தோட புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு யார் கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், இஸ்ரோ சேர்மன் டாக்டர் மயில்சார் மன்னாதுரை மேடம்.
0: ஓகே சார், சூப்பர், சரியான பதில், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: கோயம்பே ராமகிருஷ்ணன் மேடம்.
0: ராமகிருஷ்ணன் சார், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே, நீங்க பேசி.
3: ஆமா மேடம்.
0: ஓகேங்க சார். சரி, உங்களுக்கான கேள்வி இப்ப வந்து
3: அண்ணாதுரை அவருக்கு தான் போட்டேன்.
0: சரி, ஓகே,
3: முடிச்சேருங்க, நான் முடிச்சேருங்க.
0: சரி சரி. ஸோ வந்து அவர் என்னவா இருந்தாருன்னு தெரியுமையா?
3: என்ன மேடம்?
0: இவங்க மயில்சாமி அண்ணாதுரை அவங்க என்னவா இருந்தாரு?
3: ஆமா, நம்ம இது விண்வெளி ஆராய்ச்சியில இருந்தாங்க.
0: ஆமா, இஸ்ரோவுடைய முன்னாள் அறிவியல் விஞ்ஞானி. ஓகே சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். வணக்கம். ஹலோ.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வண்ணாரப்பேட்டையில இருந்து அன்புராணி பேசுறேன் மேடம்.
0: அன்புராணி மேம், சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி யார் வந்து பாடத்திட்ட குழுவோட தலைவராக இருந்தாங்க?
4: அவர் முன்னாள் விஞ்ஞானி தான், நாராயணன் அவர்கள் இருந்தாங்க.
0: நாராயணன் அவர்கள், சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து சில பாடத்திட்ட
4: மூணு வரைக்கும் அவங்க இது பண்ணியிருக்காங்க.
0: கலக்குறீங்க.
4: அதுக்கப்புறம் இப்போ இவங்க 4-12.
0: இருங்க இருங்க, அது நான் அடுத்த நேருக்கு குவஸ்டினாக வச்சிருக்கேன், நீங்கள் கடகடன் பதில் எல்லாம் சொல்லிடக்கூடாது, சரியா?
4: ஆமாம் மேடம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: என்னங்க?
0: இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா, நாகராஜ் இல்லை, நீங்கள் சரியாக க்வெஸ்சன் கேட்கலன்னு நினைக்கிறேன். முன்னாடி தலைவர் வந்து இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன், சரிங்களா? ஓகேங்கம்மா, நன்றி. சரி சரி, ஓகேங்கம்மா, நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? உங்க பேரு? ஓகே, கல்லுப்பட்டியில இருந்து கண்ணன் சார். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஆல்ரெடி 1-3 வரைக்கும் வந்து பாடத்திட்டம் வந்து அமைப்பு வந்து முடிஞ்சாச்சு, சரிங்களா? இப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவங்களுடைய தலைமையில் எந்த கிளாஸில் இருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் இப்போ வந்து பாடத்திட்டங்கள் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
6: 5-லேருந்து.
0: சரி, 5-லேருந்து?
6: 5-லேருந்து 10th வரைக்கும்.
0: அப்படியா? அப்படியே அப்படி சொல்லி பாக்குறீங்க, கரெக்டா இருந்ததுன்னா ஓகே அப்படின்ட்டு, அப்படிதானே? சரி, இல்ல இல்ல, ஆக்சுவலி அது சரியான பதில் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தொடர்ந்து கேட்டுட்டுங்க. நன்றி. வணக்கம். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஆச்சே. ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
7: இருக்கம்மா, இருக்கேன், சொல்லுங்கம்மா.
0: இருக்கீங்களா? சரி, ஓகே, யார் பேசுறீங்க?
7: இருங்கம்பாக்கம் பச்சைமங்கலத்துல இருந்து காமராஜ்மா.
0: காமராஜ் சார், புதுசா இருக்க பேர், அடிக்கடி வரீங்களா இப்போ?
7: இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இதுதாங்க எனக்கு புதுசா கிடைச்சது.
0: பாருங்க, அதான் சொன்ன பாத்தீங்களா, புதுசா இருக்கே நம்ம வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்,
7: ட்ரை பண்ணுவேன், எனக்கே வெறுப்பா, எனக்கு லைன் கிடைக்கவே கிடைக்காது, இன்னைக்கு அதிசயமா போட்டேன், கிடைச்சிருச்சீங்க.
0: சூப்பர் சூப்பர். சரி, அப்படியே பதிலும் சொல்லிடுங்க பார்ப்போம், கரெக்டா?
7: சொல்லுங்க.
0: அதாவது இப்போ வந்து பாடத்திட்டம் வந்து இப்போ புதுசாக வந்து பாடத்திட்டம் வடிவமைக்கிறதுக்கு ஒரு தலைவர் வந்து வந்திருக்காங்க இல்லையா, மயில்சாமி அண்ணாதுரை அவங்கள தலைவராக நியமிச்சிருக்காங்க. எந்த வகுப்புக்கு அவங்க அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்க போறாங்க?
7: இது 5-9 வரைக்கும் மேடம்.
0: அப்படியா? இல்லை, 4th வகுப்புல இருந்து 12th வகுப்பு வரைக்கும், சரிங்களா?
7: நன்றிங்க.
0: ஓகேங்க, நன்றி.

0: வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: பாஸ்கர் மேடம்.
0: பாஸ்கர் சார், என்னாச்சு, எல்லாம் கொஞ்சம் அப்படியே லேட்டா வரீங்களே. சரி, அப்படியே ரேடியோல கேட்டுட்டு இருக்கீங்க போல இருக்குல்ல.
1: என்னங்க சார்? 4வதுல இருந்து பிளஸ் 2?
0: ஆமா, 4வதுல இருந்து பிளஸ் 2 வரைக்கும். ஓகே,
1: சரி மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி வந்து வேற இருக்கு, நீங்க உடனே தப்பிச்சுக்க முடியாது. சரியா
1: சொல்லு மேடம்.
0: சரி, இப்போ வந்து அந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த குழுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு 6 பேர் மேடம்.
0: 6 பேர் இல்லீங்களே, அதோட அதிகமாச்சே.
1: இது ஒரு 10 பேர் பாருங்க.
0: 10 பேர், இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சே.
1: 12 பேர். 12?
0: இதுக்கு மேல சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆமா, நான் அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். ஓகே, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யா பேசுறீங்க சார்? கணபதி சார். உங்களுக்கு தெரியுமா இந்த குழுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க
2: அப்படின்னு? 12
0: பேர் இல்லையே, இன்னும் அதிகமாச்சே.
2: கூட ஒரு 12
0: ஒரே ஹை ஜம்ப் பண்ணிட்டீங்க. மொத்தம் வந்து 14 உறுப்பினர்கள், சரிங்களா? ஆமா, 14 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்க சார், நன்றி. வணக்கம். யார் பேசுறீங்க? என்னோட வாய்ஸ் எனக்கே கேட்க வைக்கிறீங்களே, என்ன கட் பண்ணிட்டீங்க. ஓகே, வணக்கம். சரி, அப்படியே லைனில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: சரி, நேர்கள் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் மா. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சொல்லுங்க பாப்பா.
2: அந்த கூட்டத்து அந்த குழுவில் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அதுக்கு பதில் தெரியுங்களா? இல்லையே, நீங்க கேட்கவே இல்லையே, எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், அதுல வந்து அந்த நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி கல்வி பாடத்திட்டத்துக்கு வடிவமைக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அந்த குழுல எத்தனை உறுப்பினர்கள் கேட்டிருந்தோம், 14 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சௌமியா.
2: சௌமியா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: கும்பகோணம்ல
2: இருந்து. ஓகே. ஸோ வந்து இந்த 14 உறுப்பினர்கள் கொண்ட குழு இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, இவங்களுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்?
4: மூன்று ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க.
2: சூப்பர்மா. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த இத பத்தி தகவல் தெரியுமா?
4: அதாவது பாடத்திட்ட மாற்றம் கொண்டு வரும்போது நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வருவோம், அடிப்படையிலிருந்து கொண்டு வருவோம். அப்பதான் அதை ஃபாலோ பண்றதுக்கு பசங்களுக்கு, இப்ப 1-3 போது அந்த பாடத்திட்ட மாற்றத்துல வர்ற பிள்ளைங்க அடுத்தது அப்படியே அந்த கண்டினியூஷன் ப்ராசஸ்ல
2: கொண்டு
4: வருவோம். பிளஸ் பாடத்திட்ட மாற்றத்துல இந்த ISRO

0: இந்த மாதிரி உள்ள விஞ்ஞானிகள் என்ன நிறைய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இந்தியால வருவானா, அப்படி வைக்கிற அதே காலகட்டத்துல உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களோட ஒப்பீனியனும் நிறையவே இருக்கும்.
1: ஆமா, இந்த குழுலயும் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா.
0: வந்து வண்ண புத்தகங்களா, படங்களோட வண்ணமா அவ படிச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லா ஸ்டேட்டும் ஒரு சென்ட்ரல் போடுங்கும் போது அந்த இதுவே இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா பசங்களோட ஒரு மனநிலைக்கு உளவியல் ரீதியா இருக்கா மாதிரி அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். பிளஸ் டூ புக்க பார்த்து பசங்க பயப்படும், அது வந்து தவறு. ஏன்னா அது வந்து கேட்வே டு காலேஜ், அப்ப எல்லாத்தோட பேசிக்கும் இருக்கணும். இப்போ ஒரு லிட்ரேச்சர் போனா பேசிக் இருக்கணும் போது தமிழ் அந்த அளவுக்கு ஸ்டப் இருக்கும். ஒரு ஹிந்தி போனா நல்லா இருக்கணுங்கிற அளவுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும். டென்த் வரைக்கும் நம்ம புக்கிஷ் நாலேஜ் மட்டும் இல்லாம இப்ப உள்ள பிள்ளைங்க தொழில்நுட்ப ரீதியா இருக்கிறத பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சிருந்தா அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல எனி குரூப் எடுத்தாலும் கவலைப்படாம குழந்தைங்க படிக்கலாம்.
1: ஓகேங்கம்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, அழகா வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த க்வெஸ்சனை அந்த டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். தமிழகத்தோட புதிய பள்ளி கல்வி பாடத்திட்டத்தோட வடிவமைப்பு குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்னு கேட்டிருந்தோம், மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தான். ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் அவங்க தலைமையில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை வடிவமைக்க ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க அளித்த பரிந்துரையின்படி நடப்பு கல்வியாண்டில் 1-3 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு பாடத்திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 4th-12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை வடிவமைக்க இவங்க வந்து குழு அமைச்சிருக்காங்க. இதில் 14 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இதில் வந்து இந்த 14 உறுப்பினர்களில் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன், என் சுதந்திரமூர்த்து இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. சரி, நம்ம வந்து நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அதை தொடர்ந்து அடுத்த போர்ஷன் நம்ம வந்து ஜிகேக்கு நம்ம போயிடலாம். சரி, ஜிகேயில் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பின்கோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்வெஸ்சன் கேட்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு நான் அந்த பின்கோடு எந்த ஏரியாவை சொன்னால் இந்த பின்கோடு அப்படின்னு டக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னா நீங்கள் தவறாமல் கலந்துக்கோங்க. அந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் தான் வரப்போகுது. இப்போது நம்ம வந்து அங்காடி தெரு இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். இதில் வந்து ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர்லாம் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை விஜய் ஆண்டனி.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
3: நேரம் 10:42, 10 ஆயிட்டிருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கீங்க. இப்போ நாம ஜிகே சைடில் தான் போகிறோம். என்ன மாதிரியான குவஸ்டின்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, பின்கோடு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்னு. சரி, நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் யாருன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஜிகேல வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யா பேசுறீங்க?
4: வாழ்த்துக்கள்.
3: இப்ப வந்து உங்களுக்காக வந்து நான் ஒரு ஏரியா நம்பரை சொல்லுவேன், ஏரியாவை சொல்லுவேன். அந்த ஏரியாவோட பின்கோடு நம்பர் என்னன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
4: சரிங்களா.
3: சரி. வடபழனி
4: 63
3: நினைக்கிறீங்களா?
4: ஆமாமா.
3: இல்லீங்களே. அப்படியே திருப்பி இங்க பாருங்க, அப்படியே திருப்பி போட்டு ஒண்ணு மைனஸ் பண்ணிடுங்க.
4: 63
3: போட்டீங்கன்னா 36. ஓ ஆமா, நான் தாங்க தப்பா சொல்லிட்டேன். இல்ல இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 26.

0: ஆமா ஆமா ஓகேங்களா, ஓகேங்க சார், நன்றி. ஆ ஸோ வந்து உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்பேன், அதோடைய உங்களுக்கு ஒரு ஏரியாவும் சொல்லிவிட்டு அதோடைய பின்கோடு என்ன அப்படின்னு கேட்பேன், சரிங்களா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ரேகா மேடம்.
0: வணக்கம், வணக்கம் மேம். உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? ஓகே, இப்போ வந்து பின்கோடு வந்து போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதோடைய தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். பின்கோடு அப்படிங்கறது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்.
1: என்னென்ன
0: ஊர் கண்டிப்பா கேட்பேன், நீங்க முதல்ல எதுக்கு சொல்லுங்க. தெரியலீங்களா? சரி ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப ஈஸியான ஏரியா சொல்லட்டுமா? டி நகர். பதினேழு. சூப்பர், வாங்க கலக்கிட்டீங்க. ஓகே, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் சார், யார் பேசுறீங்க சார்?
2: தெரிந்தோர் கண்ணன்.
0: கண்ணன் சார், ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த பின்கோடுடைய தமிழ் ஃபார்ம் என்ன?
2: தமிழ் ஃபார்மா?
0: ஆமா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்னு சொன்னாங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்.
0: அதே மாதிரி தமிழ்ல சொல்லுங்க பாப்போம்.
2: கடிதம்
0: இல்லையே, நான் சொன்ன பிறகு அடடா ஆமா அப்படின்னு கேட்டு சொல்லுவீங்க பாருங்க. சொல்லட்டுமா? அஞ்சல் குறியீட்டு
2: எண்.
0: சரி ஓகே, உங்களுக்கான ஒரு கேள்வி, சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ அங்க இருக்கு, மயிலாப்பூர்ல தானே இருக்கு.
2: ஆமா.
0: சோ இந்த மயிலாப்பூரோட பின்கோடு என்ன சொல்லுங்க பாப்போம்.
2: 0044
0: அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
3: வணக்கம், மஞ்சவள்ளி எம்பெருமாள் பேசுறேன்.
0: எம்பெருமாள் சார்,
3: மஞ்சவள்ளிய
0: கேளுங்களேன். சொல்லிட்டீங்களா? அப்ப கண்டிப்பா அதை கேட்க
3: மாட்டேன். சொல்லி நீங்க சொன்ன சகல் இதாயிடுச்சு.
0: ஆமா, சரி, இப்போ வந்து உங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இந்த பின்கோடு அப்படிங்கிறது எத்தனை இலக்க எண்கள்?
3: மொத்தம் வந்து உங்களுக்கு 6 இலக்கங்கள் வரும்.
0: 6 இலக்க எண்கள். சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கேட்குறேன். ட்ரிப்ளிகேன்.
3: 5.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, ஸோ நேர்கள் அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேர்கள்லாம் பதிவுகள் போட்டிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்து வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து குவஸ்டின்குள்ளே போகலாம். இப்போது யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஓம் பிரகாஷ், அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அவங்களும் வந்து அடடா டி நகர் சென்னை 17 இப்போ கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லிட்டாங்க, சூப்பர். அதே மாதிரி நல்ல பெருமாள், அவங்க வந்து கடம்போடு வாழ்வு, அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், அவங்க 26 சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோடைய ஆன்சர் ஓகே. அண்டு வந்து அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ரமேஷ்குமார், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, அப்புறம் ரமேஷ்குமார், அவங்களும் வந்து நம்மாழ்வார்பேட்டையில் இருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், ஒருங்கிணைந்த கட்டண இணைமுகம், ஓகே, பிரேமானந்த், பிரேம்நாத் பிரேம், அவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. வேலூன் பாஸ்கரன், ஐயோ ஓகே, அண்டு ரங்கராஜன், அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது, கேள்விகள் எல்லாம் வந்து பொது அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுடைய க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் வந்து டக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நாள் கூத்து. இந்த திரைப்படத்திற்காக சியான் ரோல்டன் பாடியிருக்காங்க, பத்மலதா அவங்களோட. விவேக் எழுதின பாடல், இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து இந்த பின்கோட் இதை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம், ரேகா ஆனந்த் மேடம்.
1: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரெட்டிப்பட்டியில இருந்து வெங்கட் பேசுறேன்.
1: வெங்கட் சார்,

0: நெகில் சார், நம்மளுடைய இந்தியால முதன் முதல்ல இந்த பின்கோட் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா?
1: 1972 ஆகஸ்ட் 15 மேடம்.
0: கலக்குறீங்க சார், வாழ்த்துக்கள்.
1: எனக்கு உண்டான பின்கோட்,
0: ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லலாம்?
1: தமிழ்நாட்டில் சென்னை ஒண்டி கிடையாது, நாகர்கோயில் வரைக்கும் எது கேட்டாலும் ஓகே.
0: அடடா, சரி. அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டலூர் கேட்குறேன், சொல்லுங்க.
1: வண்டலூர் 48.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம்.
2: குட் மார்னிங், பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: யார் பேசுறீங்க?
2: பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: பானுஷா, ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி என்னமா? ஆமாமா, ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி வந்து இப்போ நம்மளுடைய அந்த பின்கோட் வந்து இந்த 6 வந்து ஆரம்பிக்குது இல்லையா, நம்ம சென்னையில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி, நான் பாருங்கள் குவஸ்டினையே குழப்பிறேன். அதாவது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பின்கோடில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி.
2: டிவிஷன் தான்.
0: ஜோன், சரிங்களா? குறிக்கும் சரிங்களா? சரி, இருங்க இருங்க, போயிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஏரியா சொல்லுவேன், சரியா? ஆமா, உங்களுக்கான ஏரியா என்னன்னா உங்களுக்கு ஈஸியாவே கேக்குறேன். ஆரியபுரம். 28. சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சார், இப்போ வந்து 1 and 2 அப்படின்னு வந்தா அது நார்த் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? 3 and 4 வந்தா அது என்ன ஜோன்?
3: வெஸ்ட் ஜோன்.
0: வெஸ்ட் ஜோன், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கான ஒரு ஏரியா சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சா
0: திருவான்மியூர்.
3: திருவான்மியூரா? 7.
0: இல்ல இல்ல இல்ல,
4: வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி 3 இல்லனா 4 அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது வெஸ்ட் சைடு, மேற்கு சைடு இந்தியா, ஓகேங்களா? இப்ப உங்களுக்கான கேள்வி, 5 இல்லனா 6 ஆரம்பிக்கும் பின்கோடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஆக்சுவலி வந்து அது சவுத் ஜோன் சொல்லுவோம், தென்னிந்தியா. தென்னிந்தியா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த கர்நாடகா அதெல்லாமே வரும், உங்களுக்கு சவுத் ஜோன்ல வரும். 5 and 6, சரிங்களா? ஓகே சரி, உங்களுக்கான ஒரு ஏரியா சொல்லட்டுமா? நுங்கம்பாக்கம்.
4: ம்,
0: இன்னொரு நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, சைலண்டா இருக்காங்க. அடுத்த குவஸ்டின். வணக்கம். சரி, இப்போ இவங்களுக்கான குவஸ்டின் என்ன கேட்கலாம்னு இருந்தேன் அப்படின்னா, 7 and 8, 7 ஆரம்பிக்கும் இல்லைன்னா 8 ஆரம்பிக்கிற பின்கோட் எந்த இந்தியாவை குறிக்கும், எந்த சைடு இந்தியாவை குறிக்கும் அப்படின்ட்டு தான் கேட்கலான்ட்டு இருந்தேன். லைனில் வரலை அப்படிங்கிறான்னு நம்மளே ஆன்சர் சொல்லிடலாம். இது வந்து ஈஸ்ட் சைடு,

0: அதாவது 1 and 2 நார்த்து, 3 and 4 வெஸ்ட்டு, 5 and 6 சவுத்து, அண்ட் 7 and 8 அப்படிங்கிறது ஈஸ்ட் சைடை குறிக்கும். அதே மாதிரி 9 அப்படிது வந்து இராணுவ மண்டலத்தை குறிக்குமாம், ஆர்மி, அது வந்து குறிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் வந்து பின்கோட் இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: ஸோ நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ரேகா ஆனந்த். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதார மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:03. இப்ப நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.

என்றும் இனியவையுடைய முதல் பாடல் வந்து எந்த படத்தில் இருந்ததுன்னு பார்த்தோம்னா தேன்மழை அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து தான். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை இயக்கினவர் வந்து முக்தா ஸ்ரீனிவாசன். அவங்க வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ஆனால் செலக்டிவாக ஒரு சில காமெடி படம் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தேன்மழை அப்படின்ற திரைப்படமும். இதில் வந்து ஜெமினி கணேசன், கே ஆ விஜயா, மேச்சு சுந்தர்ராஜன், நாகேஷ், சோ இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அப்படியே குட்டியாக ஒன்று சொல்லிடலாம். ஆக்சுவலாக தூக்கத்தில் நடக்கிற வியாதி கொண்டவர் தான் வந்து நம்மளோட ஹீரோ. அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருப்பார். அவர் வந்து தூக்கத்தில் நடந்து வந்து ஒருத்தரை வந்து கொண்டுட்டதாக வந்து அவர் மேலே பழி போடுவாங்க சுந்தர்ராஜன் அவங்க. அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து பிளாக்மெயில் கூட செய்வார். அதுக்கப்புறமா உண்மை குற்றவாளி யார் அப்படிங்கிறத நாகேஷ் அவங்களும் ஷோ அவங்களும் தான் கண்டுபிடிச்சி ஜெமினி கணேசனை வந்து மீட்பாங்க. இதுதான் வந்து கதை. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் வந்து இந்த நாகேஷ் சோ இவங்களுடைய காமெடியெல்லாம் ரொம்பவே பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, நாகேஷ் ஜோடியா மனோரமாவும் சோவுடைய ஜோடியை வந்து சச்சு அவங்களும் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நடிகை சச்சு சோவோட இணைஞ்சு நடித்த முதல் படம் இது அப்படின்னும் சொல்லலாம். சரி, இந்த படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் இப்போ கேட்கலாம். யார் பாடியிருக்காங்க? டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, டி கே ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்து கேட்டு நிகழ்ச்சியை வந்து தொடங்கியாச்சு இல்லையா. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வந்து சிலப்பதிகாரம் இல்லையா. ஸோ அந்த சிலப்பதிகாரத்தை பேஸ் பண்ணி கோவலன் அப்படின்ற பேரில் வந்து நாடகம்லாம் நடத்தப்பட்டுட்டு இருந்ததுதான். 1942 ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாடகத்தை வந்து கண்ணகி அப்படின்ற பேரில் வந்து படமாக தயாரித்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து கண்ணகியாக கண்ணம்பா அவங்களும் கோவலனா பியு சின்னப்பா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இதே கதையை இன்னும் கொஞ்சம் கற்பனை கலந்து சூப்பரான அந்த வசனங்களோட வந்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத உருவான படம் தான் பூம்புகார் அப்படிங்கிறது. இந்த பூம்புகார் இந்த படத்தில் வந்து கண்ணகியா விஜயகுமாரி, கோவலனா எஸ் சந்திரன், மாதவியா ராஜஸ்ரீ, கவுந்தி அடிகளா கேபி சுந்தராம்பாள் இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய அந்த பாடல்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து உடுமலை நாராயணகவி, மாயவநாதன், ஆலங்குடி சோமு, இவங்க மு கருணாநிதி இவங்க எல்லாருமே வந்து பாடல்களை எழுதியிருக்காங்க. இப்போ நாம் கேட்க போகிற பாடலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராதாமாணிக்கம். அவங்க எழுதின பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடின பாடல் இது. இசை ஆர் சுதர்சனம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி

0: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
0: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
0: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
0: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டேதான் செய்வியா?
0: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
0: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆணையிட்டால். இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய பாடல்கள்லாம் வந்து செம்ம ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து இந்த பாட்டு வரும், பாட்டு வரும், அப்புறம் வந்து தாய் மேலானே, இந்த பாடல்லாம் வந்து சரி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து அப்புறம் வந்து அன்பேவா, அப்புறம் வந்து முகராசி, இந்த படங்கள்லாம் வந்து அட் அ டைம் வெளியான எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா இந்த காசினோ அந்த தியேட்டரில் வந்து அன்பேவா, மிட்லேண்டில் வந்து நான் ஆணையிட்டால், கெய்ட்டியில் முகராசி, இந்த மாதிரி ஒரே நேரத்தில் மக்கள் திலகத்தோட அந்த மூன்று படங்கள் வெளியாகி மவுண்ட் ரோடே வந்து டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அந்த படத்தில் இருந்து தான் இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த நான் ஆணையிட்டால் இந்த படம்லாம் வந்து சில தியேட்டர்கள் எல்லாம் வந்து நிறைய நாள் போச்சு அப்படின்ற மாதிரி வெற்றி பெற்ற படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இருந்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம்? எப்போவுமே கேட்குற பாடல் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். என்ன பாடல் அப்படின்னா, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவங்க பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் செல்வம். இந்த திரைப்படம் வந்து சிவாஜி கணேசன் அண்டு செல்வம். இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். சிவாஜி கணேசன் அண்ட் கேஆர் விஜயா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடின பாடல் தான் இது. ஆலங்குடி சோமு அவங்க பாடலை இயற்றியிருக்காங்க. இசை கே வி மகாதேவன்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும், பார்க்க நேரம் இல்லாட்டாலும், கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் களத்தூர் கண்ணம்மா. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் கேட்க போகிறோம். ஏ எம் ராஜா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது. இசை ஆர் சுதர்சனம்.

களத்தூர் கண்ணம்மா இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்து வந்து பறக்கும் பாவை இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

எம்ஜிஆர் சரோஜா தேவி அவங்களோட நடிப்பில் 1966 வெளியான படம் தான் பறக்கும் பாவை. இந்த திரைப்படம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த சர்க்கஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு. தமிழில் சர்க்கஸ் பின்னணியில் பெரிய அளவில் படங்கள் வராததால் முழுக்க முழுக்க சர்க்கஸ் பின்னணியில் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு டிஆர் ரமணா அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. படத்துக்கான திரைக்கதை வசனம்லாம் வந்து சக்தி கிருஷ்ணசுவாமி அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ படத்தில் நிறைய காட்சிகளை வந்து நேஷனல் சர்க்கஸில் வந்து படமாக்கியிருப்பாங்க. அங்கே இருக்கிற கலைஞர்கள் அப்புறம் அந்த விலங்குகள் எல்லாம் அந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் வந்து அந்த படம்லாம் பார்க்கும்போது இந்த எம்ஜிஆரும் சரோஜா தேவி அவங்களும் அந்த சர்க்கஸ் பார்லெல்லாம் விளையாடுற காட்சியெல்லாம் அப்படியே பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த படம்லாம் இப்போ நினச்சா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி, அதில் வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம்.

0: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை கேட்டுட்ருக்கிறோம் அருமையான பாடல்களோட. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நம்ம வீட்டு லக்ஷ்மி. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் சீர்காழி கோவிந்தராஜன் அவங்க வந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

ஸோ இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய பதிவுகள் போட்டிருப்பாங்க இல்லையா, என்றும் இனியோ இந்நிகழ்ச்சிக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே மேலப்பேடு தயாளன் அவங்க அருமையான பாடல்களும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி செந்தில்குமரன் அவங்களும் வந்து இனிமையான தொகுப்பும் அறிவிப்பாளருக்கு பாராட்டுகளும் கொடுத்துருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வக்குமார் அவங்கள வந்து கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, இந்த படங்கள்லாம் வந்து கேட்டு மகிழ்ச்சிட்டு இருக்கேன், மகிழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பர்வதவர்த்தினி அவங்க, முத்துகிருஷ்ணன் அவங்க, அப்புறம் மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து என்றும் இனிய வயலில் அரிதாக கேட்கும் கானங்களின் அணிவகுப்பு அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பர்வதவர்தினி, சோமசுந்தர பிரபு, சூளை ரீஜா, மனோகரன், கனகராஜ் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க, பாடல்கள்லாம் இனிமையாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. வேறு யார் அப்படின்னா, மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன், மீரா வெங்கட்ராமன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அப்புறம் வந்து அந்தோணிராஜ் அவங்க, அவங்களும் வந்து இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்கள வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜடேரி வேல்முருகன் அவங்கள வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. புதுசுப்லபுரம் தென்காசி மாவட்டத்திலேருந்து செல்வராஜ், அப்புறம் வந்து காமராஜபுரம் புஷ்பா அவங்க இளங்கோ காஞ்சிபுரமில் இருந்து, அப்புறம் லோகேஸ்வரி தினேஷ் அவங்க வந்து என்றும் இனியவை, தேன் என்றாலே சுவை, தேன் மழை என்றால் சொல்லவா வேண்டும், இனிக்க இனிக்க பேசி ஆரம்பித்த நிகழ்ச்சி இனியவையாகவே இன்று மட்டுமல்ல என்றும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடல் படங்கள் பற்றிய தரவுகளும் அறிவிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அண்டு வனஜா பெரும்பாக்கம்லேருந்து அவங்களும் வந்து என்றும் இனியவை பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனி சிலமலை வி பிச்சுமணி அவங்களும் வந்து மருத காவிய பாடல்கள் கேட்கும் உங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் நேர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேனி சிலமலை வீசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் அப்படின்னு. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு இருக்காங்க. வீரராகவன் அவங்களும் வந்து மனதில் நிற்கும் இனிமை என்றும் இனியவை குழுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது முதல் பாடலில் சிக்ஸர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுக்கினர் தேவா, சரவணன் ராமலிங்கம் எல்லாருமே வந்து நிகழ்ச்சி நல்லாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம், இது வந்து பெற்றால் தான் பிள்ளையா, இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற படம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் புராண கதைகளுக்குன்னே ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது இல்லையா? நம்ம சொல்லணும் அப்படின்னா திருவிளையாடல், கந்தன் கருணை, திருமால் பெருமை, இந்த மாதிரியான சூப்பர் ஹிட் படங்களை தந்த அந்த படங்களெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அதில் ஒரு படம் தான் வந்து சரஸ்வதி சபதம். ஸோ இந்த படத்தில் இருந்து தான் நாம் இப்போ பாடல் கேட்க போகிறோம். ஸோ ஏ பி நாகராஜன் அவங்க இயக்கி, இதில் வந்து சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, தேவிகா, கே ஆர் விஜய் அவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ பி நாகராஜன் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த திருவிளையாடல் படத்தில் நக்கீர்னா வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவார், அவர் தான் ஏ பி நாகராஜன். ஸோ அவருடைய அந்த படம்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், இந்த புராண படம்லாம் எடுக்கிறது. ஆக்சுவலாக இந்த சரஸ்வதி சபதம் இந்த படம் பார்த்தோம்னா, இந்த கலைமகள், மலைமகள், திருமகள் இந்த மூன்று தெய்வங்களுக்கெல்லாம் அந்த கழகத்தை ஏற்படுத்திட்டு வர நாரதர், அதை ஒட்டின கதை தான் இந்த படம். ஆக்சுவலாக இதில் வந்து மூன்று தேவிகளாக, அதாவது சரஸ்வதியா சாவித்ரி, லக்ஷ்மியா தேவிகா, பார்வதியா பத்மினி, இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக இதை பற்றி பேசும்போதெல்லாம் அதே பழைய நினைவுலாம் வருது. இந்த திருவிழா காலங்களெல்லாம் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர்லலாம் இந்த படத்தோட டைலாக் எல்லாம் போடுவாங்க. அந்த டைமில் வந்து அந்த டைலாக் எல்லாம் வந்து மனப்பாடமே ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். சரி, அதில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம், கேட்டுடலாமா?
1: ஆனி

0: கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி.
2: என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். மன்னாதி மன்னன் இந்த திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா பாடின பாடல் இது. கண்ணதாசன் பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேர்களே, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இதோட நான் நிறைவு பெறுறேன். நான் உங்கள் ஆர்ஜி ரேகா ஆனந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நேரம்.
1: இயற்கையில் இணைந்து இளைஞன் பாடும் பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு 9 மணிக்கு க்ளூல சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப என்ன மாதிரியான பாடல்களா இருக்க போகுது அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தரப்போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எனக்குள்ளேயும் இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா வரக்கூடிய பாடல் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா அப்படிங்கிற பாடல் வரப்போகுது. பாடல் சொன்னவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நண்டு படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் மடாக்கர் கண்ணன் இயற்றிய பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்கள் அப்படிங்கிறது அகிலத்தில் அழகாக அசை போட்டு கொண்டிருக்கிறது அது. இந்த மடாக்கர் கண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு சில பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. அவருடைய கற்பனை எப்படி இருக்கும்னா, அந்த காலத்தில் நம்ம அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனது அந்த தெருக்கள் எல்லாம் நமக்கு நினைவு ஊட்டக்கூடியதாக தான் இருக்கும். மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல் வந்து பன்னீர் புஷ்பங்களில் கோடைக்கால காற்றையில் கேட்டிருப்போம். அதுக்கும் கொஞ்சம் கூட இது இல்லாத ஒரு பாடல் தான் இந்த பாடலும். இந்த பாடல் பாடினபோது அவருக்கு ஹை ஃபீவராக இருந்துதான். ஆனாலும் அந்த பாடலோட இனிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பாருங்களேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காலோடு அந்த 5 பைசாவுக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து சென்ற காலகட்டம் அது. ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தோம். வீட்டிலிருந்தே பள்ளிக்கு கடை வீதி வழியாக நடந்து போகும்போது வழிநெடுக்க அந்த விவித் பாரதியோட வானொலியில் பாடல்களை கேட்டுக்கொண்டே போவோம். 9:15 ஒரு சிக்னேச்சர் டியூன் கொடுப்பாங்க, மணி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நடையில ஒரு விரைவை காட்டுவோம். அது அந்த சிக்னேச்சர் டியூன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அப்ப கேட்ட அந்த பாடலை இப்பவும் நம்ம விவித் பாரதியில கேட்கலாம்.

மிதுன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டோம். இப்போ அடுத்து சந்தனக்காற்று படத்திற்காக வரக்கூடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில் ஜீவபாரதியின் கற்பனையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்க போகிறோம். இயற்கை அப்படிங்கிறது இயற்கையும் நாட்டையும் நம்பிக்கையும் எப்படி வடிவமாக கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பாடல் வழி ஜீவபாரதி அவருடைய கைவண்ணத்தில் கொடுத்துருப்பார். பாடல் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் அவர் வந்து அவர் ட்ரம்ஸ் பிளேவோட ஸ்டார்ட் பண்ணிருப்பார். இந்த பாடல ஒரு பழைய பாடலோட சாயல கூட கொடுத்திருப்பார். இந்த குதிரை வண்டியில சவாரி செஞ்சுக்கிட்டு டக் டக் டக்னு எப்படி போவோமோ அப்படியெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைகள்லாம் கோரஸா ரைம் சொல்லும் போது அந்த கீஸும் பெல்ஸும் நம்மளும் கூடவே சேர்ந்து ரைம் சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் எஸ்பிபி சார் அவர் பாடின பாடல்ல வந்து இளஞ்சோலை பூத்ததோ அது கேட்டிருப்போம். அப்புறம் மண்ணில் இருந்த காதல் அந்த கேளடி கண்மணி அந்த படத்துல இருந்து கேட்டிருப்போம். இது இப்போ கேட்க போறோம் நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலையினர்.

இரண்டு பாடல்களை கேட்டுட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களும் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலப்பேடு தயாளன், வீச்சூர் ராஜ், ஸ்ரீ ராஜ்குமார் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் போட்ட முதல் பாட்டே சிக்ஸர் தான்னா பார்த்துக்கங்களேன். விவத் பாரதியில் மட்டும்தாங்க இந்த மாதிரியான பாடலுங்கெல்லாம் கேட்க முடியும். அதுவும் இந்த மாதிரி விதவிதமான சிந்தனைகள்லாம் ஒரு சாதாரண ஆளுக்கு தோணாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைங்க, பாடலை கேட்குறோம் அப்படின்னாலே நமக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிச்சது. வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரீங்க மேடம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு கலீல் அகமத். அவர் கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த பாடல்கள் வரிசையில் முதல்ல அள்ளித்தந்த பூமி அந்த பாடலோட பின்னோட்ட தகவல்கள் நல்லா இருந்தது, ரசித்தோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க சொல்லியிருக்காங்க, மனதை குளிர வைப்பது பள்ளிக்கு போகும்போது அந்த ஆரஞ்சு மிட்டாயை கடித்துக்கொண்டே

போவோம் பாருங்க. அந்த காலத்திற்கு நீங்கள் அழைத்து சென்று விட்டீர்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரவி அம்பத்தூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு நீண்ட கவிதை, லோகேஸ்வரி தினேஷ் அவங்க. ரெட்ரோ நேரம் வேக வேகமாக வந்து சென்ற நாகரீக ராணியோ, இணையம் வழியை இணைந்து இதயம் உள்ளே நுழைந்து இசையும் இங்கே இசைத்து இசையும் இசைவும் தனியே தந்து அசைய முடியா நிலையில் அள்ளி தந்தவள் அல்லவா, அவள் அருமையை நான் சொல்லவா, அவளே விவித்பாரதி, அவளிடம் நான் சரணாகதி அப்படின்னு அயத்தூர் லோகேஸ்வரி தினேஷ் அழக ஒரு கவிதை நடையில் நமக்காக கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ சுப்பையா அவர், நடராஜன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்கள் பற்றி கதை சொல்கிறீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தன காட்டில் சுந்தர பூக்கள், சங்கர் கணேஷ் அவருடைய ட்ரம்ஸ் ரொம்ப அருமையா இருக்குங்க அப்படின்னு

பூக்கள், சங்கர் கணேஷ் அவருடைய ட்ரம்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை நம்ம முதலையே சொன்னோம், கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஜடேரி வேல்முருகன் ரெட்ரோ நேரத்தில் முதல் பாடலே முத்தான பாடலுங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா, இயற்கை மனிதனுக்கு அள்ளி வழங்க இன்ப சீதனங்களை, மலேசியா வாசுதேவன் அவருடைய காந்தர்வ குரலில் கேட்டது ரசனையோட உச்சம்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. ரெட்ரோ நேரத்தில் இணைந்தேன், அள்ளி தந்த ஆரம்ப பாடலை அறிந்தேன், அருமை சந்தன காற்றில் மகிழ்ந்தேன், அழகு பட தொகுப்பை ரசித்தேன் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேயர்கள் கூட பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடாக்கர் கண்ணன் ஹேட் ரிட்டன் 2 சூப்பர் சாங்ஸ் ஆன் த மூவிஸ் மெட்டி அண்ட் கை கொடுக்கும் கை, இந்த மாதிரி பாடல்களாகவும் அவர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி அழகாக சிரித்தது அந்த மாதிரியான பாடல்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு காரைக்குடி கிருஷ்ணகுமார் அவர் கொடுத்துருக்காரு. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், இனிய திங்கக்கிழமை வணக்கம், ரெட்ரோ நேரம் ஆரம்ப பாடலே அசத்தலாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், சந்தனக்காற்றுக்கு அழைத்து சென்று எங்கள் மனதை கொள்ளை கொள்ளை செய்து விட்டீர்கள், இல்லத்தெல்லாம் மனம் வீசியதுன்னா பாத்துக்கோங்களேன் சந்தன மனம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து ரெட்ரோ நேரத்துல மனம் மயங்கக்கூடிய இடைக்கால பாடல்களை கேட்க நானும் இணைந்திருக்கேங்க, சந்தன காற்று சந்தனமாய் மணந்தது வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோவில் கோட்டாயிலிருந்து கனகராஜ் ஜெயக்கொடி, 12 மணி முதல் ரெட்ரோ நேரத்துல நிகழ்ச்சியில இடைக்கால கீதங்கள் அருமைன்னு பதிவு பண்ணிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், விறுவிறுப்பா போகுதுங்க, அதோட பாட்டு ரொம்ப அருமையா போகுதுங்க, ஒரே சுறுசுறுப்பு தாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு சட்டையெல்லாம் இங்கே வேகமாக தைச்சிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்குங்களேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், அள்ளி தந்த வானம் ஆஹா அருமையான பாடல்னு பதிவு பண்ணியிருக்காரு. மணலி மாறன், இந்த மத்திய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன காற்றோட வாசத்தை இசை வழியாக எங்களுடைய இல்லங்களை நோக்கி செவிகளுக்கு தேனாய் பரவிவிட்ட ராதா கிருதனன் அவர்களுக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இனி இசை என்னும் இன்ப மழையில் நனைந்திட ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ சந்தன காற்று அந்த பாடல் சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து வேதாரண்யம் தமிழரசன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி எனக்கு இனிய நாளாக அமைந்து விட்டது, அள்ளி தந்த பூமி அந்த பாடலை கேட்ட போதெல்லாம் மனது தியான நிலைக்கு வந்துவிடும் அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்குங்களேன், ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய பாடல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், இப்படி நேயர்கள் எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பாடல் நம்ம என்ன கேட்க போறோம், வருஷம் 16 இந்த படத்தில் இருந்தாங்க கேட்க போறோம். கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இது, இளையராஜா அவருடைய இசையில வாலியோட கற்பனையில இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இந்த பாடல் கேட்கும்போது நமக்கு என்னங்க தோணும், கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரல் அசையும் சீர் அசையா சீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு இடத்துல அவருடைய குரலை கேட்டால், கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரலை கேட்டால் அப்படியே அசையாமல் சீட்டு போட்டு உட்காந்துருவோங்க. இதுதான் இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டியே. வாலி அவர்களுடைய வரிகளுடைய அதிசயம் என்ன தெரியுமா, இந்த பாடலில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். பந்தங்கள் யாவும் தொடர்கதை போல் நாளும் வளர்ந்திடும் நினைவுகளால் அப்படிங்கிற வரிகள் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எங்கேருந்து எடுத்திருப்பாரு, பாரதியார் அவருடைய கைவண்ணத்தில் வந்தது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடி, அதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ அப்படிங்கிற வரிகள்லேருந்து அப்படி எடுத்து நமக்காக கொஞ்சம் இங்கே அங்கே மாற்றி வாலி அவர்கள் கொடுத்துருப்பாரு. ஒரு சைக்கிள் ஒன்று, அது வந்து நம்ம இப்போ மறந்தே போயிட்டங்க. அப்போல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டாவது அந்த சைக்கிளோட இயற்கையோடையும் நம்ம சுற்றி வந்துகிட்டு இருப்போம். இளையராஜா அவருடைய இசை என்னன்னு சொல்கிறதுங்க. இந்த 2வது சரணம் முடிகிற தருவாயில் கர்நாடக சங்கீதத்தில் முடிஞ்சு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாருங்களேன், அப்படியே வெஸ்டர்னுக்கு மாறிடுங்க, அதுதாங்க அபாரம் அப்படிங்கிறது. கேட்போமா அந்த பாடல் எப்படியெல்லாம் மாறுது, நம்ம மனசு எப்படியெல்லாம் மாற்றுது.

ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில என்ன மாதிரி பாடல்கள், இயற்கையில் இணைந்த இளைஞர்கள் பாடக்கூடிய பாடல், வெறும் ஆண்கள் பாடக்கூடிய பாடலா மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம், இதயத்தை திருடாதே இந்த படத்திற்கு தான் பாடலை கேட்க போகிறோம். மனோ பாடிய பாடல் இது, இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் இந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா மனோ அவரோட மனோ இளையராஜா வாலி அவர்கள் பிசி ஸ்ரீராம் அவங்களுடைய ஒரு ஒளிப்பதிவுமே கூட இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராந்தல் லைட்டெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். அதை எடுத்துக்கிட்டு அந்த மலை பிரதேசங்களில் வரிசையாக நடக்கிற மாதிரி காட்சிகளை பிசி ஸ்ரீராம் அப்படியே தத்ரூபமா நமக்கு கொடுத்திருப்பாங்க. இசை அப்படிங்கிறது இனிமையானது, அது செவிக்கு மட்டும் இல்லைங்க, இதயத்திற்கு இதம் தரக்கூடியது, மனதை லயிக்கக்கூடிய ஒரு ஓசை, அந்த இசை குரல் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை இந்த பாடலை கேட்கும். அது மட்டும் இல்லைங்க, இடையில வரக்கூடிய அந்த ஃபீமேல் கோரஸ் வாய்ஸுமே ஒரு வித்தியாசமா ஓ அதை கேளுங்களேன்.

ஐயா ஒய்யா ஒய்யா அப்படின்லாம் வரும்போது நம்மளுக்கும் வருதோ வரலையோ நம்மளும் பாட முயற்சி பண்ணுவோம். புலரும் பொழுது அப்படிங்கிறது அந்த அந்த ஓசையோட ஒய்யாரத்திலேயே காமிச்சுப்பாங்க. அந்த காலை பொழுது எப்படி புலரும் அப்படிங்கிறத அதை நம்ம எந்த வேலையில் கேட்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. எப்பயும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகும் அந்த ஓசையை கேட்கும்போது. பறவைகளுடைய ஓசையும் தத்ரூபமாக கொடுக்கப்பட்டிருக்கும். மலை பிரதேசத்தை சுற்றி பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த பாடல் வழி நமக்கு கிடைக்குங்க. சுற்றி பார்ப்போமா நாமும்?

கானங்களை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், காட்சிகளை நீங்கள் நினைவுபடுத்தி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிலையத்தில் நேரம் 12:30. இங்கே பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சொல்லியிருக்காங்க, வனஜா சுந்தர் அவங்க சொல்லியிருக்காங்க, பாடல்கள்லாம் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் என்றும் திகட்டாத இனிமையான பாடல்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் ஆனந்த வானில் மிதந்து கொண்டிருக்கிறோம், நன்றிகள் அப்படின்னு ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களுடைய பதிவு. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பாடல்கள்லாம் வரிசைப்படுத்தி நல்லா இருக்கு பாடல்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் பழமுதிர்ச்சோலி அந்த பாடலை கேட்டு அந்த காலத்துக்கே போய்விட்டேன், ஏன்னா அந்த படத்தை நைட் ஷோ தான் பார்த்தேன், அது டிக்கெட் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க வந்து அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன்னு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறதா அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. முரளி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரக்கூடிய இந்த நாட்களில் மட்டும் எவ்வளவு பதிவுகளையும் மனம் தளராமல் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், பாடல் தொகுப்பு சூப்பர், இன்று நிறைய பதிவுகளை பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சார் கேட்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், பதிவு பண்ணாதான் எங்களை வந்தடையும்னு இல்லை, நீங்கள் கேட்குறதே எங்களுக்கு அலாதியான ஒரு சந்தோஷம் தான். மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து வீரராகவன் அவர் பழமுதிர் சோலை பண்பலை வேலை பாரதியின் அழகிய படை பகிர்ந்த வாலியின் தொகுப்பு பாடல் தந்த குரலில் வனப்பு பரவசம் தந்தது மனதில் இருப்பு அப்படின்னு ஒரு கவிதை நடையில் அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இடைக்கால இன்னிசை பாடல்கள் நிகழ்ச்சியில ஒழித்த வருஷம் 16 பட பாடல் பழமுதிர் சோலை எனக்காக தான், ஜேசுதாஸ் அவருடைய குரல், இளையராஜா அவருடைய இசை என்ன ஒரு அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரத்தில் அதே பாடல் அந்த பாடலை சொல்லி இந்த பழமுதிர் சோலைக்குள்ள நுழைந்து வெயிலுக்கு சற்று இலைப்பாரியதுல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது, அதுதாங்க சற்று மனது ஆசுவாசப்படுத்தியது அப்படின்னு ராஜன் சுப்பிரமணியம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பழமுதிர் சோலை இந்த சாங் பேசுற நவரச கனடா அப்படிங்கிற ராகத்தில் அமைந்ததா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து பழமுதிர் சோலை அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தியும் கேஜே யேசுதாஸ் அவர்களும் இசை ஞானி இவங்க எல்லாரும் நடனம் ஆடிக்கொண்டே வர்றது போல ஒரு உணர்வு இருக்குங்க அப்படின்னு சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு. காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அள்ளி தந்த வானம் இந்த பாடல் வந்து மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய காய்ச்சலோட பாடினதா நீங்க சொன்னீங்க. பாடல் காட்சியில கதாநாயகனும் போர்வையை போர்த்தி கொண்டு குளிர்ந்த நிழல்ல பாடுவது போல இருக்குங்க, காட்சிக்கேற்ப சூழலும் இணைந்து பாடல் அமோகமா வெற்றி பெற்றிருக்குங்க. தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களுக்கும் தகவல்களுக்கும் வாழ்த்துக்கள்னு அந்தோனிராஜ் அவர் ஒரு அடிஷ்னல் தகவலை கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். வளவனூர் பாரத் பாண்டியன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களே நாம் இணைந்திருக்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழமுதிர் சோலைக்குள்ள போனா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா, அந்த பழச்சாறுகளை பருகுன ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் பாடல்கள்னு ரவி அம்பத்தூர்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் நிழல்கள் படத்தில் இருக்கிற பொன்மாலை பொழுது அந்த பாடல் வருமா, ஏன்னா அந்த பாட்டு இயற்கையான ஒரு பாட்டு தானே, அதற்காக தான் சொல்றேன் வருமா வருமா அப்படின்னு ரெண்டு தரம் கேட்கிறாரு. டைம் இருந்தா நம்ம முயற்சி பண்ணுவோம் சார். அடுத்து வரக்கூடிய பாடல் மங்கை ஒரு கங்கை, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் தினேஷ் பாடிய பாடல் இது, லக்ஷ்மிகாந்த் பியாரிலாலோட இசையில எம்ஜி வல்லபன் கற்பனையில. அப்படி என்னங்க இந்த பாடல்ல ஸ்பெஷல், இணை பிரியா இசை ரசிகரால் மட்டும் தாங்க இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க முடியும். ஒரு சொர கோர்வையில தொடங்கியிருக்குங்க பாடல், வார்த்தை கோர்வையை கைப்பிடித்து அப்படியே அழைத்து செல்லக்கூடியதுமா இருக்கும். அந்த ஆ அப்படின்னு ஆலாபனை வரக்கூடிய கோரஸ் வரக்கூடிய இடங்கள்லாம் நமக்கு ஒரு பரவசம் தாங்க. தினேஷ் இவருடைய குரலுக்கு அப்படியே அளவெடுத்த மாதிரி இந்த ஒரு பாட்டு இருக்கும், ஒரு மயக்கம் ஒரு சுகம் இரண்டும் கலந்த ஒரு குரல். ஏன் இவர் அதிகமா பாடல அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்கக்கூடிய ஒரு குரலும் கூட இது. எம்ஜி வல்லபன் அவர் வந்து அவருடைய கற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு மினி பயண சுற்றுலா அப்படின்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு கற்பனையா எழுதியிருப்பாரு. நிறைவாக வரக்கூடிய அந்த ஆலாபனை எப்படி இருக்கும்னா நமக்கு தூக்கத்துல சொர்க்கத்தையே காட்டுற மாதிரி இருக்கும். கண்களை மூடி மெய் மறப்போம் தம்பூரா மீட்டோடு முடிச்சிருப்பாங்க பாருங்களேன்.

இனி தொடர்வது 12:40 செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்தபோது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவுக் கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர், பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 125 பிறந்த நாளையொட்டி

0: கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரைக் ஆகியோர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125ஆவது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா்.

மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3. நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனந்தலில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு நிறைய பேர் மெசேஜுமே கூட போட்டிருக்கீங்க. அடையாளமிட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை, கேட்டு ரசித்தோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து, இனிமையான பாடல்கள் தொகுப்பாக தொடர்ந்த ரெட்ரோ சாங்ஸோட கலெக்ஷன் சூப்பர், நிகழ்ச்சியை இனிமையாக தொகுக்கும் அன்பின் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராதா மேடம் வருக வருக நலமா, மதிய வணக்கம், முதல் பாடலே நல்லா இருந்ததுன்னு அப்படியே பாடல்கள்லாம் வரிசைப்படுத்தி, அதுவும் மனோ பாடினது, சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க, காவியம் பாடவா தென்றதே அப்படின்னு சொல்லிட்டு பழமுதிர் சோலை அந்த பாடல்லாம் போட்டுட்டு எல்லாருடைய குரலையும் மென்ஷன் பண்ணி எல்லாமே நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து போட்டு உங்களுக்கு அப்படியே பரிசா 100 மார்க்ஸை கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூடம் கூட நீங்கள் போய் வாங்கினதில்ல மேடம், இங்கேயாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விவத் பாரதிக்கு அப்படியே பூங்கொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து மைத்திலி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎம் பாலாஜி இந்திரா, தென்றல் மனம் வீசக்கூடிய பாடல்கள் அருமை அப்படின்னு பிஎம் பாலாஜி மற்றும் சரஸ்வதி பதிவு பண்ணியிருக்காங்க. பாலு சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவர் சொல்லியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் பியாரிலால், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அவர்களுடைய பாடலை போட்டீங்க, பாட்டு நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தது மேடம், அது ஏன் தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி வந்ததுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி ஓகே சார், செக் பண்ணுவோம். ஜடேரி வேல்முருகன் சொல்லியிருக்காரு, நீங்க வந்தாலே பதிவு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவர் கூட சொல்லிருக்காரு, பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஓ, அடுத்து கேட்க போகிற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பாடினது, இளைஞர்கள் பாடக்கூடிய இயற்கையோடு இணைந்து பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இரு இளைஞர்கள் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு, யார் அந்த இருவங்கள், கௌரி மனோகரி அப்படின்ற படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது, எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது, இனியவன் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். ஆலாபனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ் அவருடைய வாய்ஸோடு ஆலாபனையோடு தொடங்கும், அவர் அப்படியே கை பிடிச்சிக்கிட்டு நம்மளை கூட்டு போகிற மாதிரி இருக்கும், தொடர்ந்து அந்த அருவி ஓசையோடு பயம் இல்லாத நம்ம நடக்கணும், அப்போது அங்கே டக்குன்னு பாடலை ஆரம்பிக்கிறதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல். ரெண்டு பேரோட குரலுமே எப்படி இருக்கும் தெரியுமா, தட்டி தாளாட்டி தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும், ஓசையின்றி நான் நாதமில்லை, நாதமின்றி எதுவும் இல்லை, என்ன மாதிரியான ஒரு வரிகள் இல்லையா. இந்த சப்தம் ஓசை இரண்டையும் பிரிப்பது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது அருமையாக பாடலின் வழி நமக்கு புகுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்தே போயிடுவோங்க. இந்த மொழியும் இசையும் அடங்காது, முதலும் முடிவும் அதற்கேது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நிஜமாலுமே மொழிக்கு இசைக்கு மொழியே கிடையாது, ஆயினும் நம்ம கொஞ்சம் இந்த பாடலோடு இணையும் போது இந்த பறவையுடைய ஓசை என்ன, மொழி என்ன அப்படிங்கிறது அதற்கு இணையான ஃப்ளூட் கொடுத்துருக்கும். சத்தம் சத்தத்துக்கும் சந்தத்துக்கும் இணையாக தபேலா இசைக்கப்பட்டிருக்கும்.

பனி சக பலதனி கதனி பசானி பம்மா.

0: மொழி இசையும் அடங்காது முதலும் முடிவும் அதற்கேது சுதியில் விலகி லயத்தில் நடுவி உலகில் எதுவும் கிடையாது
1: பனி சகதனி பனி சகதனி பனி சகதனி சகமக சனி சகமக சனி சகமக
0: அலையடிப்பதும் மழையடிப்பதும்

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். ஓரிரு நேயர்களுடைய மெசேஜை பார்த்தெல்லாம் மேலப்பேட்டு தயாளன் எல்லா பாடல்களும் நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஞ்சா கௌரி மனோகரி இந்த படத்தோட பாடல் நீங்கள் சொல்வது அப்படி தத்ரூபமாக கேட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா முகமது அவங்க வந்து, ராதா மேடம் நாங்கள் இப்பொழுது தான் நிகழ்ச்சியில் இணைந்தோம், என்று எப்பொழுது சிறப்பாக அமையும் அப்படின்னு எல்லாம் வரல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பல பல. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா 1:30. நேயர்களே, நீங்கள் பங்கேற்று சிறப்பித்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளும். நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மாணிக்கம் கேட்கணும். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். என்ன பாட்டு இன்னைக்கு?
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா பாட்டு ரங்கத்துறையில் படத்துல இருந்து
0: மாணிக்கம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. ராஜ்பாட் ரங்கதுரை படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: நன்றி. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? கோணிமேட்ல இருந்து. குமார் சார், என்ன பாடல்? எங்க ஊர் ராசாத்தில இருந்து ஒரு பாடல தான். பொன்மான தேடி போட்டுருவோமா? பொன்மான தேடி நீங்க இங்க விவத் பாரதிக்கு வந்திருக்கீங்க, ரைட்டா? சரி, கேப்போம். எங்க ஊரு ராசாத்தி படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா பாடிய பாடல் இது. கங்கை அமரன் இசையில் முத்துலிங்கம் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு கோணிமேடு குமார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில் வலம் வரும் அப்படின்னா அது தாங்க நம்ம ரெட்ரோ நேரம் மாதிரி. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல் உங்கள் சாய்ஸில் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. பாடல்கள்லாம் நேயர்களுடைய விருப்பத்தில். இப்போ வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ரவி, அம்பத்தூர்.
0: அம்பத்தூர்லேருந்து ரவி சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்.
0: ஆ,
1: பாடல் வந்து தென்றலில் ஆடும் கூந்தலை கண்டு மழை கொண்ட நேரம்.
0: இதோ தென்றலோடு தவழ்ந்து காற்றடையில் வலம் வர காத்திருக்கிறது அந்த பாடல், கேட்கலாமா?
1: ஓகே மேடம்,
0: நன்றி.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ. அம்பத்தூர்லேருந்து ரவி விரும்பி கேட்ட பாடல் இது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் கே ஜே யேசுதாஸ், வாணிஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களை உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கிறது வித் பாரதியின் பாடல். உங்கள் சாய்ஸ் வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராதா மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: போரூர்ல
0: இருந்து பொன்ராஜ் சார். என்ன பாடல் இன்னைக்கு?
1: நடந்திருக்கும் கண்ணதாசனே சொல்லிருப்பாரு. அந்த கண்ணதாசனே சொல்லிருக்காருன்னா பாத்துக்கிடுங்க. அதாவது பெண்ணோட பிறந்தும் பெண்ணோடு வாழ்ந்தும் பெண் மனது என்னவென்று புரியவில்லைன்னு அவரே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒரு அம்மா நீ, உலகம் அறிந்திராத பிறவி அம்மா, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா.
0: கேட்டுலாமா?
1: கேட்கலாமா?
0: ரொம்ப பிரமாதமா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.
1: நன்றி.
0: போரூர் பொன்ராஜ் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் கற்பனையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கை கொடுத்த தெய்வம் படத்திற்காக.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி. செம்பரம்பாக்கம்.
0: செம்பரம்பாக்கத்துல இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: எதிர்நீச்சல் படத்துல வந்து வெற்றி பாடல எதிர்நீச்சல்.
0: சரி, அந்த பாடல போட்டுருவோமா? நன்றி நன்றி நன்றி. செம்பரம்பாக்கத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல், வி. குமாரின் இசையில், வாலியின் கற்பனையில். இது எதிர்நீச்சல் படத்திலிருந்து.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? கோயம்பேட்டிலேருந்து.
1: ராஜேஷ் கிருஷ்ணன். கோயம்பேடு.
0: ராஜேஷ் கிருஷ்ணன், சொல்லுங்க ராஜேஷ் கிருஷ்ணன், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பாடம் வந்து இணைந்த கைகள் உரச்ச மஞ்சன அரிசி. அந்த பாடல்
0: கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி. இணைந்த கைகள் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஆபாவாணன் அவருடைய கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல். ஆபாவாணனே பாடியது. ஞான்வர்மா அவங்களுடைய இசையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார். கோயம்பேடிலிருந்து ராஜேஷ் கிருஷ்ணன்.

0: நேர்களின் விருப்பமான பாடல்களாய் காற்றலையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை. வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் பார்வதி பேசுறேம்மா.
0: பார்வதி அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆவடியில. ஆவடியில இருந்து.
0: ஆவடியில இருந்து பார்வதி அம்மா, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பனத்தோட்டத்துல என்னதான் நடக்கும் நடக்கட்டும், அந்த
0: என்ன நடந்தாலும் பாத்துக்கலாமா, அந்த பாடலை கேட்டுடலாம். நன்றி நன்றி நன்றி. நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக

0: நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களே, நீங்க புது நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்களை சொல்லிடுறோம். 2952208553 மற்றொரு எண் 2838918711. நீங்க வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிலையத்தில் நேரம் 1:30.
1: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें।

0: நேரம் 1:35. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் அழைப்பாளர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: திருக்கோவிலூர் வட்டம் கண்டாச்சிபுரத்திலிருந்து மாணிக்கம் பேசுறேன்.
0: கண்டாச்சிபுரத்திலிருந்து மாணிக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: பட்டிக்காட்டு பொன்னையா இது படம். டி என் சவுந்தரராஜன், சுசீலா பாடம். 1 வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாமா.
0: நன்றி.

பட்டிக்காட்டு பொன்னையா இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஒரு வருஷம் காத்திருந்தா அந்த பாடலை கேட்டிருந்தார் கண்டாட்சிபுரத்திலிருந்து மாணிக்கம் அவர் விரும்பி கேட்ட பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில்.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல் பிடிக்குது. அதெல்லாம் ஒளிபரப்புறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருநந்தியூர் கணபதிங்க.
0: கணபதி சார் சொல்லுங்க.
1: செந்திலரி பூ படம் பாட்டு வந்து கடவுளம் நீயும் ஒரு தாய் பிள்ளையம் அந்த பாட்டுங்க
0: கேட்கலாமா?
1: நன்றி.
0: திருநின்றவூர் கணபதி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. உன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், சௌந்தர்யன் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். இது சிந்து நதிப்பூ படத்திற்காக.

கேட்டுடலாம் சார். நன்றி நன்றி. காரைக்கால்லேருந்து ஷேக் அலாவுதீன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. அவன்தான் மனிதன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 1:45. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல், ஷேக் அலாவுதீன்.
0: ஷேக் அலாவுதீன் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அவன்தான் மனிதன் படத்திலிருந்து மேடம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் அப்படி வளம் வரும். நம்ம சொன்னால் கூட ஏறத்தாழ நேயர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி காலகட்டங்களுடைய பாடல்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: வானகரத்திலிருந்து சுப்பிரமணியம், என்ன பாடல்
1: இன்னைக்கு? சிறிசோளத்திலிருந்து மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன் எந்த ராஜா ராணி, அந்த பாடல்
0: கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம் மேடம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: வானகரத்திலிருந்து சுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடல்.

0: திரிசூலம் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலுக்கு, மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலுக்கேன் மங்கை.

0: இப்போதான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவு செய்ய வரும் நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம். யாருங்க?
1: தாம்பரம் தரணி மேம்.
0: தாம்பரம் தரணி சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: என் தங்கச்சி படித்ததுல இருந்து சொந்த சுமை, சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே அந்த பாடல்.
0: சரி, ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்காக இந்த பாடல். நன்றி. நன்றி. தாம்பரம்.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள் நேயர்களே. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை அடுத்து 2:15 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மியூசிக் மண்டேவோட உங்க கூட இணையறதுக்காக ஆர்ஜே இன்பா.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

2:16 தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இது இன்னொரு மண்டே மியூசிக் டே. என்ன மாதிரியான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரத்தில் கேட்க போறோம்? இதெல்லாம் தான் அந்த ட்ரெய்லர். பட்டுக்கோட்டை அம்மாள் நாட்டுக்குள்ள என்ன பத்தி அந்த அதை தொடர்ந்து செங்கமலம் சிரிக்குது, அதை தொடர்ந்து மச்சமுள்ள ஆளு நிற்கும்ல இருந்து அப்படியே மேட்டுக்குடிக்கு வந்தா இந்த மாதிரி பாடல்கள் தான் இந்த 3 மணி வரைக்கும் நம்ம கேட்க போகிறது. ஓகே, மலேஜ வாசுதேவன், எஸ்பி சைலஜா குரல்கள், சந்திரபோஸ் இசையில் மொதல் பாட்டு நாட்டுக்குள்ளே என்ன பற்றி அப்படிங்கிற அந்த பாட்டு. ஓகே, இந்த பாட்டு அண்ட் நம்ம கேட்க போகிற இந்த பாடல்களுடைய தீம் இதெல்லாம் என்ன மாதிரியான அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. மியூசிக்கலி அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜாலியான பாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சலாம். அந்த அதுலேயும் வேறு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறத பாட்டை கேட்டுக்கிட்டே சொல்கிறோம். விடுதலை படத்துலேருந்து இந்த பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே என்பா கூட ஸ்டே டியூன்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102.3 பாட்டுக்கு டான்
3: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனது. ஓகே, வாலி அவர்கள் எழுதினது, சங்கர் கணேஷ் இசையில. கேட்க போற அடுத்த பாட்டு இந்த பாட்டு. ஓகே, அண்ட் இந்த பாட்டு எந்த படத்தில் இடம்பெற்றது? ரங்கா பட பாட்டு.

செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டேன் அந்த பாட்டில் எல்லாம் கலர் கலராக ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஜிகினாவாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் யார் நடித்திருந்தாலும் கேட்டேன், கேட்க போகிற அத்தனை பாடல்களையும் அது வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்புறம் இந்த பாடல் வரிசைகளில் நிறைய பாட்டு வந்து இந்த ஸ்டேஜில் பாடுற மாதிரி வித் மைக்கு அல்லது இரண்டு பேர் சேர்ந்து பாடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆர் வந்து டீமாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்களில் அண்ட் சிம்பிளாக சொல்லப்போனால் ஜாலியான பாட்டு அப்படிங்கிறது தான். செம ஜாலியாக இருக்குள்ள கேட்கும்போதே அந்த மாதிரியான பாடல்கள் தான். அப்படி இரண்டு பாக்யராஜ் அவர்களுடைய பாடல்களை அடுத்து கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி குரல்களில் குருவி கரம்பை சண்முகம் எழுதின இந்த பாட்டு தாவணி கனவுகள் படத்துலேருந்து முத பாட்டு, அண்ட் அதை தொடர்ந்து மச்சமுள்ள பாட்டு சின்ன வீடு படத்துலேருந்து. இந்த சின்ன வீடு படத்தில் சிராஜா இளையராஜா இசையில், எஸ்பி பாய், எஸ் ஜானகி, எஸ்பி சைலேஜா, டிவி கோபாலகிருஷ்ணன்

இத்தனை குரல்கள் இருக்குது முத்துலிங்கம் எழுதினது. ஓகே, அண்ட் இந்த பாடல் வரிசையை தேடிட்டு இருக்கும்போது தான் நான் ஒன்று கவனித்தேன், நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இயக்குனர் கே பாக்யராஜ் அவங்களுடைய படங்களில் மொதல் படத்துலேருந்து, அதாவது அதனால் அம்சமாக பாசிட்டிவாக டைட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல படத்துக்கெல்லாம், ஆனால் அவர் எல்லா பட டைட்டிலுமே எடுத்து பாருங்களேன், எல்லாமே வந்து எதிர்மறையான, கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும், நேராக சொல்லணும்னா எதிர்மறையான தலைப்புகள், சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நெகட்டிவான ஒரு இது. ஆனால் சூப்பர் ஹிட்டான பாடல்கள், சூப்பர் ஹிட்டான படம் இன்றைக்கி வரைக்கும். இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் இப்போ திரும்பவும் நிறைய பாட்டை நிறைய படங்களை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த வரிசையில் கட்டாயம் கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய ரெண்டு பாடல்கள் தான் அடுத்து நம்ம கேட்க போகிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே என்பா கூட.

0: புலி மூளை பாட்டுக்கு இதான்.
1: மரம்
0: ரகசிய வரம்.

2:40 நிமிடங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு எங்கேருந்து கேட்டிருந்தாலும் சரி, நாளைக்கு இந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த நாதிருது நாது இரானா நாது இரானா அது வந்து உங்களுக்கு காதுக்குள்ளேயே ஒலித்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது கேட்கும் திரும்ப. ஓகே. அண்ட் அந்த

மாதிரி பாட்டு கேட்டு பிடித்தீர்கள். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. மதிய வணக்கம் பரததர்த்தினி அண்ட் வீரராகவன். இசை கனி அமுது வழி தரும் சோலை வாசம் இது. அந்த ஓகே, அவர் வழக்கம் போல் ஒரு வெண்பு அழுதுவார் என் பேரை போட்டு. அந்த மாதிரி பதிவு பண்பலைக்கு நன்றி இது. ஓகே நன்றி நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து. பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கான் பாட்டெலாம், அதுக்காக தானே போடுறது இந்த பாட்டெலாம். ராஜமாணிக்கம் கோபி அவருக்கும் பயங்கர ஜாலங்களாக இருக்கிறது இந்த பாடல்கள் என்கிறார். மேலப்பேர் தயாளன் திருமணிசை அஸ்வினி நாகராஜ் இணைந்திருங்கள் தொடர்ந்து. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் இனிய பிற்பகல் வணக்கம் உங்களுக்கும். இனிய மதிய வணக்கம் முள்ளக்காடு பாபு, மீரா வெங்கட்ராமன், புஷ்பா, ஹேமலதா, சென்னை சிங்கர் சிவராமன், பழனி கவிதா, பழனி பாப்பாரப்பட்டியிலேருந்து. பாட்டு போடுறது எங்கள் ஸ்டைலு, அதை கேட்குறது எங்கள் ஸ்டைல், அதான் நம்ம ஸ்டைல். ஓகே எடப்பாளையம் சவுக்கார் பேட்டையிலேருந்து கந்தன் வள்ளி அண்ட் வேறு யார், பனைபுரம் மணிகண்டன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன் அண்ட் நாகராஜ் ஆறுமுகசாமி உட்பட வணக்கம் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும், வணக்கம் சொல்ல டைப் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் மிக மிக இனிய மதிய வணக்கம். மண்டே மியூசிக் டேயில் அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒரு மேஜிக் இந்த பாட்டு. அப்படி ஒரு ஆல்பம் இது. அந்த ஆல்பம் நினைத்தால் இனிக்கும். கண்ணதாசன் எழுதின பாட்டு இது.

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தாடங்கள் சுகமே பாடல்கள் செல்வங்கள்

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு. 102.3 பாட்டுக்கு
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் உங்கள் ஃபேவரட் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டேவில் என்பாவுடன் மனு, சித்ரா மற்றும் கோரஸ் குரல்களில் பழனி பாரதி அவர்கள் எழுதி சிற்பி இசையில் இந்த பாட்டு கேட்க போகிறோம். மேட்டுக்குடி திரைப்படத்தில் அது இதுலையுமே அந்த ஜாலி டைப் ஆஃப் பாட்டு தான் அது. அந்த டைப் ஆஃப் பாடல்கள்லேயே செம ஜாலியான பாட்டு எப்பவுமே வந்து அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு சேர்ந்து ஆடுறதோ இல்லை வந்து இந்த மாதிரியெல்லாம் அந்த ட்ரெண்டை வந்து அதிகமாக ஆரம்பித்து வச்சது அப்படின்னா நாகேஸ்வர்லேருந்து சொல்லணும். அதுக்கடுத்து தொடர்ந்து விவேகானந்த், அது தொடர்ந்து இல்லை அதுக்கு முன்னாடியே கவுண்டமணி சார், அந்த மாதிரியான ட்ரெண்டில் வந்த ஒரு பாட்டு தான் இது. அந்த பாட்டு தான் அடுத்து

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்கலாம். இரண்டாயிரத்து 2019 பிப்ரவரி முதல் தேதியன்று மத்திய அரசால் விவசாயிகளுக்காக பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் விவசாயிகளுக்கு 3 சம தவணைகளில் 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்குவதுடன் சுயசார்பு மற்றும் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றவும் இத்திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் மொத்த தொகையானது நேரடி வங்கி பரிமாற்ற முறையில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாற்றப்படுகிறது. பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் 12 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் சேர்க்கப்படுவர். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, அடையாள சான்று அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள சான்று, வங்கி கணக்கு

0: எண், புத்தகம், கைபேசி எண், முகவரி ஆதாரம், விவசாய நில ஆவணங்கள், பண்ணையின் அளவு, எவ்வளவு நிலம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பிரதம மந்திரி சம்மான் நிதி திட்டத்தின் மையத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படல் வேண்டும். அதன் பிறகு பயனாளிகளின் பெயர் பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் நாட்டின் ஆர்வமுள்ள விவசாயிகள் விண்ணப்பதாரர் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் கார்னர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மேலும் மூன்று ஆப்ஷன்கள் தோன்றும். இவற்றில் புதிய விவசாயி பதிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். புதிய விவசாயிகள் பதிவு படிவம் திறக்கும். இந்த படிவத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு படிவத்தை பிரிண்ட் எடுத்து எதிர்கால குறிப்புக்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியில் உங்கள் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். விண்ணப்பிப்பதில் ஆதார் எண் தவறாக போய்விட்டால் அதை திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆதார் தோல்வி பதிவை திருத்தி என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண்ணை திருத்திக் கொள்ளலாம். முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் கார்னர் என்ற விருப்பத்திலிருந்து பயனாளி நிலை என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண் போன்றவற்றிலிருந்து பயனாளியின் நிலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் மூலம் பயன்பெறும் நாட்டின் விவசாய சகோதரர்கள் கிசான் கிரெடிட் கார்டை பெற வேண்டும். கிரெடிட் கார்டு பெற நீங்கள் விண்ணப்பிக்க கிசான் சம்மான் நிதி கணக்கு உள்ள வங்கிக் கிளையில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். PM கிசான் மொபைல் செயலியை பெற வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் விவசாயிகளின் கார்னரின் கீழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து பயனாளிகளுக்கும் 60 வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும். பிரதம மந்திரி கிசான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 5 கோடி பயனாளிகளுக்கு சேவை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி PM kisan-ict@gov.in PM kisan-ict@gov.in நேரடி ஹெல்ப்லைன் தொலைபேசி எண் 233-81092 233-81092 STD குறியீட்டு எண் 011 இத்திட்டத்தின் உழவர் நல பிரிவு தொலைபேசி எண் 9111-233-82-403 இத்திட்டத்திற்கான மின்னஞ்சல் முகவரி PM kisan-hqrs@gov.in PM kisan-hqrs@gov.in இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் http://pmkisan.gov.in http://pmkisan.gov.in பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மணி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை வர்ணஜாலம் கேட்க போகிறோம். அண்ட் மண்டே மியூசிக் டேயில் அடுத்த எபிசோட் அஃப்கோர்ஸ் அதே மாதிரி பாடல்கள் தான். என்னென்ன பாடல்கள் கேட்க போகிறோம் என்றால், சிநேகிதனே பாட்டில் தொடங்குது, அலைப்பாயதே பாட்டிலிருந்து. அதைத் தொடர்ந்து பச்சை கிளி முத்துச்சரம். அதைத் தொடர்ந்து அழகிய தீயே. அதைத் தொடர்ந்து வாரணமாயிரம்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ
0: இதுதான் வர்ணஜாலத்தினுடைய மொதல் பிளேலிஸ்ட். அண்ட் அடுத்தடுத்து இதே மாதிரியான சூப்பர் பாடல்கள் மண்டே மியூசிக் டேல உங்களுக்காக. சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரல்கள் வைரமுத்து அவர்கள் எழுதினது, ஏஆர் ரஹ்மான் இசையில். இந்த பாட்டு ரெண்டு வேர்ஷன் இருக்குது. இது அதிகம் கேட்கப்படாத ஒரு வேர்ஷன், சிநேகிதனையுடைய ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலாக இதுதான்.

0: பாட்டலையில் வரும் பாட்டலைகள் நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மூன்று மணி 7 நிமிடங்களுக்கு வர்ணஜாலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பில் ஹாரிஸ் மான்ஸ் மியூசிக்ல தாமரை எழுதின பாட்டு. கிரிஷ், கார்த்திக் அண்ட் நரேஷ் மூணு பேருடைய குரல்களில் இந்த பாட்டு கருகரு விழிகளால் அப்படிங்கிற அந்த பாட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் இருந்து. அடுத்து 102.3 பாட்டு தமிழ்

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: இதான்
3: மூணு மணி 16 நிமிடங்களுக்கு தூத்து ரெட்டு புலி முழு பாரதி தமிழ் பாட்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து கேட்ட பாடல்கள் தான் 1000,00,000,000,000 முறை கேட்டாலும் அந்த பாட்டை நம்ம ஏன் திரும்ப திரும்ப கேட்குறோம்னா அதுக்கு பேர் தான் பாட்டு, அதுக்கு பேர் தான் இசை. அந்த சிலதுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாது, சிலதுக்கு லாஜிக்கெல்லாம் பதிலும் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பாட்டில் ஏன் மறுபடி மறுபடி கேட்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டிலையும் அதை ரசிக்க ஆர் வந்து அதில் நமக்கு ஞாபகம் வச்சுக்க ஏதாவது ஒரு சின்ன இசை துணுக்காவது காரணமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பாட்டு அந்த ஞாபகம் திடீர்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க.

0: அந்த பாட்டு அந்த ஞாபகம் திடீர்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்கும். அந்த வகையில் நரேஷ் அண்ட் பிரசாந்தி குரல்களில் அடுத்து தாமரை அவர்கள் எழுதி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாரணமாயிரம் பட பாட்டு முன்தினம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தினம்.

இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:23 விவத் பாரதி தமிழ ஃபெமினி இசை வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் என்பா கூட மாந்தி மியூசிக் டேல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்கவிருக்கிற அடுத்த 4 பாடல்கள் பொறி படத்துல இருந்து. இந்த பாட்டை தொடர்ந்து பிரிவோம் சந்திப்போம் படப்பாட்டு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு சக்கரை கட்டி ஆல்பத்துல இருந்து பாட்டு கேட்டு. தனி பாட்டை தொடர்ந்து பசங்க படப்பாட்டு. மியூசிக் டேவில் வர்ண ஜாலத்தில் அடுத்து கேட்கவிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ மது பாலகிருஷ்ணன், தீனா மதுஸ்ரீ குரல்கள், யுக பாரதி எழுதி, தீனா இசையில் பொறி பட பாட்டு.

102.3 FM. மதுஸ்ரீ ஹேர் ரஹ்மான் ஹென்றி குரல்கள் வாலி அவர்கள் எழுதினது ஹேர் ரஹ்மான் இசையில் சக்கர கட்டிப்பட பாட்டு.

கண்டிடுமே. மண்டே மியூசிக் டே வர்ணஜாலம், அந்த மாதிரியான இசை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்க போகிற அடுத்த மூன்று பாடல்கள் என்ன இந்த நிகழ்ச்சியில்? ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள், பழனி பாரதி எழுதினது, யுவன் இசையில.

அனுராதா ஸ்ரீராம் ஆரம்பிக்கிறாங்களா, அடுத்து சுகீந்தர் சிங் ஜாயின் பண்ணுவார். பா விஜய் எழுதுன இந்த பாட்டு எஸ் ராஜ்குமார் மியூசிக் அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பிச்சுக்கு போகும், சூப்பராக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. 2000 வெளியான இந்த பாடம் வானத்தை போல், அந்த படத்தில் தான் இந்த பாட்டு நதியே பாட்டு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத்பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிடுங்க, அண்ட் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள், அனைவரும் டயல் செய்ய தயாராகுங்கள். செம் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கேம் ஷோக்கு ரெடி ஆகுங்க. வழக்கம் போல் நமக்கு பொன்னேரி கலையில் ஆகும்போது நான் மிகவும் மிகவும் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ட் 10 மணிக்கு நினச்சிங்க அப்படின்னா அப்போ எனக்கு விக்கல்லாம் வந்தது. ஒருவேளை நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க அதை. ஓகே, பர்வதத்தினை நன்றி. அண்ட் சூழை ரீஜா மனோகர் திரைப்பட பாடல் தித்திக்கும் தேனமுதம் பாட்டு அப்படி தானே, அதுக்காக தானே, அதான் 1000,00,000 கோடி முறை கேட்டாலும் நமக்கு அப்படி தான் ரிப்பீட்டில் இருக்கிறது. வண்ணமிக கோலம் மாயாஜாலம், என் பேர் போட்டால்னா நான் வைக்கப்படுவேன், படிக்க மாட்டேங்கிற தெரியும் இல்லையா அவங்களுக்கு, வீரராகவன். ஆனாலும் போடுகிறீர்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. அண்டு எனக்கு காரணம் தெரியவே இல்லை. வேல்முருகன் ஜெதேரி வேல்முருகன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது தான் பதில். வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சிநேகிதனை பாட்டு நல்லா இருந்தது என்கிறார். தித்திக்கும் இனிய பாடல்கள் வாழ்த்துக்கள் விவித் பாரதிக்கு. கேஇ நகர் ரங்கராஜன் அண்ட் சரவணர் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாங்கி மங்கலத்திலிருந்து, கண்டாச்சி மங்கலம் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் வணக்கம் சாந்தி ரமேஷ். அண்ட் தமிழுக்கு சிறப்பு வெண்பா. அண்ட் ஓகே, அதை நான் இந்த வைக்கப்படுவேன்ல, என் பேர் வந்தாலே திருப்பி சொல்லவே மாட்டேன் என்பது உங்களுக்கே தெரிந்தது. மெசேஜ் அனுப்பிய நேர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாட்டு விளையாட்டுக்கு ரெடியாகுங்க.
4: மதம் வேறு, நாம் வேறல்ல, அன்போடு பேசுவோம், மரியாதை காட்டுவோம், ஒன்றாய் நடப்போம்.
5: நல்லிணக்கம் மனித மனத்தின் மொழி, மனித நேயம் ஒன்றே நம் அடையாளம். மனங்கள் இணைந்தால் உலகம் அமைதியாகும்.
6: மனிதம் தான் நம் அடையாளமே, வேறுபாடு நம்மை பிரிக்க அல்ல இணைக்க.
7: ஒற்றுமைதான் உண்மையான வலிமை, கை கோர்த்து நல்லிணக்கத்தை வளர்ப்போம்.
8: பாட்டுக்கு இதான்
9: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

4:03 நிமிடங்களுக்கு 102.3 பாரதிய தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கே ரெடியாக இருப்பீர்கள். கேம் ஷோ தான், ரூல்ஸ் தெரியும், கிளிப்பிங்ஸ் ப்ளே பண்ண போனோம். பாடல்களில் இருந்தான் பாட்டு விளையாட்டுங்கிறது, பாடல்களில் இருந்தால் மிக பெரும்பான்மையான கேள்விகள் இடம்பெறுவது பாடல்களில் இருந்தால், அது நீங்கள் கேட்ட பாடல்கள் தான், ஏகப்பட்ட முறையை நீங்கள் கேட்ட பாடல்கள் தான். அந்த பாட்டிலேருந்து தான் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எத்தனை மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த விளையாட்டை இன்னுமா கிரிஞ்ச் என்று விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இது கிரிஞ்சாக தோன்றவில்லையா அப்படின்னு பார்த்தா, இந்த விளையாட்டெலாம் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். சிலதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிச்சுவதான் தெரியுங்கிற மாதிரி. 2952085328389871 28971 2959 7152 5342 0 4 சென்னைக்கான ஹிஸ்டரி கோட் ஆட் பண்ணி நீங்கள் டயல் பண்ணலாம். டயல் பண்ணி இந்த பாட்டுக்கு அப்புறமா நான் ப்ளே பண்ணுகிற அந்த கிளிப்பிங்கிலிருந்து பதில்களை தைரியமாக சொல்லலாம். விஷ்ணு எழுதின இந்த பாட்டு, விஷ்ணு விஜய் கம்போஸ் பண்ணது, அவருடைய குரல்லையே தான். கலகலப்பா தலைவர் தம்பி தலைமை. பாட்டுக்கு அப்புறமா டயல் பண்ணுங்க, ரெடியாகுங்க, பாட்டு விளையாட்டு விளையாடலாம்.

0: 4:07 பாட்டு விளையாட்டுக்கு தயாராக இருந்தீர்கள் என்றால் 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. டயல் பண்ணி பாட்டு விளையாட்டில் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். ரொம்ப சாதாரணமாக நம்ம கேட்குற அங்கே ஏற்கனவே எத்தனையோ 1000 முறை 1,000,000 முறை கேட்ட அந்த பாட்டில் இருந்தால் ஒரு கேள்வியை கேட்பேன். அண்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இந்த விளையாட்டில் வெற்றி பெறுகிற முதல் நேயர், 2வது நேயர் 3வது நேயர் யார் என்பதை பார்ப்போம். அண்ட் புதுசாக வர நேயர்களுக்கு வழிவிடுங்க, அதுக்காக பழைய நேயர்கள் வரவே கூடாதுன்ட்டுல டயல் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக நம்முடைய முதல் நேயர், வணக்கம். குட் மார்னிங்கா? நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது திருப்பி அவங்க சொல்லணும், அது இன்னும் நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த பாட்டு விளையாட்டினுடைய ரூல்ஸ் உங்களுக்கு முத முறைங்கிறதுனால கேட்டிங்களா?
1: பம்பாய் படம்
0: இல்ல, பம்பாயில ரோஜா. அதுல ஆமா, அந்த பாட்டுல என்ன மாறி இருந்தது?
1: இல்ல சார், எனக்கு அதுல இப்ப
0: நுங்கம்பாக்கம் மாறன், எனக்கு டெய்லி போன் பண்ணுங்க அடுத்தடுத்த வாரத்துக்கு. ஓகே.

0: நன்றி, வணக்கம். ஓகே, அவர் யாருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்வார், வணக்கம் சொல்வாருன்னு சொன்னார்ல, பார்த்ததும் வணக்கம். அதுக்காக வணக்கம். ஓகே, உங்களுக்கு அந்த கிளிப்பிங் பிளே பண்ணலாமா இல்லை
1: கேட்டுட்டீங்களா? வார்த்தையில் வாழ்க்கையில்
0: கேட்டீங்களா? சொல் பதில் சொல். அதெல்லாம் நான் கேட்கவே
1: இல்லை.
0: ஓகே, அதில் அந்த பாட்டில் காதல் ரோஜாவே தான் அந்த பாட்டு, ரோஜா பட பாட்டு. அதில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தது, அது
1: என்ன?
0: அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி, நான் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. ஓகே, தப்பு இல்லை உங்களுக்காக. அப்படிதான் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுலதான் ஏதோ ஒன்று இருக்குது. அதை அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் இதுதான் நம்ம பாட்டு விளையாட்டு. நீங்கள் ஆளுக்குமே கேட்டது தான், கேட்ட மாதிரி தான். அதில் ஒன்றுமே இல்லையா, அதுலேருந்து மாறவே இல்லையா அப்படின்னு தான் இருக்கும், ஆனால் அது மாறி இருக்கும். அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வணக்கம். இப்படி கட் பண்ணிட்டு போகாமல் 2952-0853 தொடர்ந்து டயல் பண்ணுங்கள். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் நாகூர் மீரான் பேசுகிறேன்.
0: நாகூர் மீரான் ஐயா, வணக்கம், சொல்லுங்கள்.
2: நீ இல்லாமல் போனால் வார்த்தை இல்லை கண்ணே.
0: சரிங்க ஐயா.
2: வேற
0: எதுவும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
2: சரி,
0: ஓகே, அடுத்த நேரம் என்ன பதில் சொல்றாருன்னு கேப்போம். ஓகேவா? நன்றி. நாகூர் மீரான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வணக்கம். ஏன் இப்படி கட் ஆகிறது என்பது எனக்கு தெரியாது. ஃபோன் எடுக்காமல் கட் பண்ணி கட் பண்ணி இந்த இன்பா அப்படி விளையாடுகிறார் என்று நீங்கள் பதில் விளையாட்டு என்னை திட்டலாம் செய்வீங்க. ஓகே, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார, சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுகிறேன் சார்.
0: வள்ளி மேடம்,
3: அந்த பாட்டு ஒரேடி போடுங்க சார்.
0: உங்களுக்காக எத்தனை முறை வேணால் போடுங்க. கேட்டீர்களா? என்ன கண்டுபிடித்தீர்கள், என்ன ஆராய்ச்சி செய்தீர்கள்?
3: கண்ணே
0: என்பது தவறான பதில். உங்களுக்கு 50 மார்க் தரலாமா என்பது அப்புறம் சொல்றேன். அடுத்த நேயர், ஓகேவா? நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.

0: இது நல்லா தானே இருக்கு, கரெக்டா தானே இருக்கு. இது என்ன இப்போ கிளிப்பிங்க போட்டு கேள்வி கேக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா தானே,
1: நன்றி
0: ஐயா. அடுத்ததாக
2: வணக்கம்
0: சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் அந்த மாத்தி போட்டு நீ வந்து அது ஒரு கேள்வியா கேக்குற அப்படின்னு
2: நினைக்கிறீங்க நீங்களும்.
0: புரியுது, கண்டிப்பா புரியாது. ஓகே,
2: நன்றி.
0: அண்ட் நிறைய நேயர்கள் அட்டன் பண்ணிட்டாங்க, அதில் 1, 2, 3, 4 பதில் வந்தது. அதில் ஒருத்தர் மட்டும் பாதி பதில் சொன்னார். நாகூர் மீரான், வள்ளி, தமிழேந்தி, மாலினி தேவி எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த பாட்டில் மொதல்

வரியில் வர்ற கண்ணே பின்னாடி வரணும், பெண்ணே முன்னாடி வரணும், அவ்வளோதான். அது நீங்கள் வந்து அந்த பாட்டை திருப்பி கேட்டீங்க என்றால் உங்களாலேயே கண்டுபிடித்த முடிய விட முடியும். அண்ட் அடுத்ததாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கிளிப்பிங் இதுதான். இதை நன்றாக கேட்டுக்கொள்ளவும். இதில் என்ன கேள்வி என்பதை இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். தனுஷ் அறிவு எழுதினது, போயிட்டு தனுஷ் எழுதினது, அறிவு கூட சேர்ந்து எழுதினது, அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாடினது. ஓகே, எஞ்சாமி தந்தானிய பாட்டு, இட்லி கடப்பட பாட்டு. இட்லின்னது வேறு பசிக்குது எனக்கு.

4:20 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆட்ட பார்த்து கொண்டாட்டத்தில் பாட்டு விளையாட்டு உங்கள் ஃபேவரட் டூத்திரெட்டு தமிழ் பண்பலையில். மீண்டும் உங்களுக்காக தொலைபேசி எண்கள் 29 5 3 0 8 5 3 28 38 99 8 71 04 சென்னைக்கான எஸ்டிடி கோட் ஆட் பண்ணுங்கள். டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி 29 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி இந்த கிளிப்பிங்கிலிருந்து ஒரு பதிலை எனக்கு சொல்ல வேண்டும். அந்த கிளிப்பிங் இது தான். இதை கேட்பதற்கு முன்பாக, அடுத்த நேயரிடம் பேசுவதற்கு முன்பாக, இந்த பாட்டை நான் முதன்முறை இப்போதுதான் கேட்கிறேன். கடுக்கா பட பாட்டு, தேவா குரலில் நிலவை பார்த்திபன் எழுதினது, கெவின் டி கோஸ்டா இசையில் வந்தது. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்காக.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

யுகபாரதி எழுதின இந்த பாட்டு வடிவேலுடைய வைப்ரேட்டிங் வாய்ஸ், என்ன சொல்கிறது வேறு, அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன் புதுசு புதுசாக, என்னடா சொல்கிறது அப்படின்னு செம்மையாக பாடியிருப்பார். ஏஆர் ரஹ்மான் இசையில் மாமன்னன் பட பாட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்போது முழுசாக கேளுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான் மணி 31 நிமிடம் வரைக்கும் டயல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஐம் வெரி சாரி ஃபார் த டிலே. அண்ட் ஒரு சின்ன காரணம் இருந்தது. அது இருந்தாலும் டயல் செய்து தொடர்ந்து லைனில் இருக்கிற அந்த நேயரால் வணக்கம். அரக்கோணத்தில் இருந்து கலா, அவங்க தானே? ஓகே, அந்த கிளிப்பிங் கேட்டீங்களா? பாடு கேட்டீர்களா? அப்படி கேட்டா உங்களுக்கு தான் ஈஸியா பதில் தெரிஞ்சிருமே. அப்படி

0: பாட்டு பற்றியெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அதில் வடிவேல் அவர்களுடைய வாய்ஸில் முதல்ல வந்த அந்த ரெண்டு ஆங்கில வார்த்தைகள் என்ன? ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா? நன்றி. அடுத்ததாக வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எங்கே இருந்தா? ஐயா யாருங்க? ஐயா குடமானப்பட்டி கேவி ஜெயசீலன். அதில் வர ரெண்டு ஆங்கில வார்த்தைகள் என்ன ஐயா?
1: ஐயா
0: வச்சிருக்கீங்களா? வச்சிடாதீங்க. ஹலோ ஐயா. ஓகே, அடுத்த ஐயா அவர் வச்சிட்டாரா இருக்காரான்னு தெரியல. இல்லை, இப்போ தான் வைக்கிறாரு. அவருக்கு நான் இன்னும் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ளே உணர்ச்சி வசப்பட்டார். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கணபதி சார்.
0: கணபதி, உங்களுக்கு கிளிப்பிங் மாறுது. ஓகே, கேட்டிங்களா? அது இது
2: கேட்ட மாதிரி
0: இருந்தாங்க. மறுபடியும் அந்த பாட்டு வரியில் வடிவேல் அவர்களுடைய குரலில் ரெண்டு வார்த்தைகள் வருது ஆங்கிலத்தில், அது என்ன வார்த்தைகள்? இப்பதான் தெரிஞ்சது,
2: மறந்துட்டீங்க.
0: ஐயோ, அதெல்லாம் சொல்றது இல்ல. நானே பல நாள் லீவுக்கு அப்புறம் இப்பதான் இருக்கு, மறுபடியும் அனுப்பிடுவீங்க போல. அதெல்லாம் வர்றதில்ல. டோன்ட் ஆங்கிரி மீ ஒன்று வந்துச்சு. ஓகே, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு. ஓகேவா?
2: ஓகே, நன்றி
0: நன்றி. அடுத்ததாக
3: வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கப்பா ப்ரோ?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ?
3: நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்து ப்ரோக்ராமுக்கு, ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே, நீங்கள் கிளிப்பிங் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்பீங்களா?
3: இல்லை இல்லை, நான் இந்த வடிவேல கிளிப்பிங் தானே கேட்குறீங்க.
0: ஆமாம்.
3: அதில் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். Don't agree me. அது கண்டுபிடிச்சேன். Don't agree me. அது ஒரு வார்த்தை.
0: ஓகே, கரெக்டான பதில். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
3: Thank you bro. Bye.
0: ஓகே bro. நன்றி bro. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுகிறீர்கள்?
4: செல்வன்ரம் சந்தானம்.
0: ஐயா. ஐயா உங்களுக்கு கிளிப்பிங் மாறுது, வேற மாத்தியாச்சு, அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த கிளிப்பிங் இது கேட்டுட்டு இதுல என்ன வருது அப்படிங்கறத பதில் சொல்லணும். தமிழில் தான், தூய தமிழ் வார்த்தைகள் தான் அது. அது என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் பதில் சொல்லிட்டார் அவர், அதனால மாறிடுச்சு. இப்போ
4: என்னன்னு
0: வந்தது?
4: என்னன்னு
0: சரி. ஓகே, அத்தனை வாய்ப்பு. ஓகேவா? நன்றி. அடுத்ததாக வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? அந்த பாட்டு வரிகள் என்ன? அந்த சங்கதியை கூட விட்டுருங்க. ஜனுததியும் ஜனுததியும் ஜீம், அதெல்லாம் நம்ம நமக்கு சம்மந்தம் இல்லை, அது விட்டுருங்க.
5: ஒரு நிமிஷம் போட முடியுமா?
0: இந்தாங்க. அலைகடல் அலைகடல் மெரினா பீச், அதெல்லாம் வரல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு மேடம். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்
0: மேடம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்க மேடம். மறுபடி கேக்குறீங்களா?
6: புதுப்பாட்டு
0: புதுப்பாட்டு தான்
6: மேடம்.
0: சரி மேடம்.

0: நல்லா ட்ரை பண்ணீங்க.
1: நன்றி.
0: ஓகே, 1000,000,000 முறை கேட்குற ஒரு ஹிட் பாட்டு, அதுலேருந்து ஒரு லைன் கேட்டால் டக்குன்னு கேட்டால் தெரியல, அதுதான் வந்து இந்த பாட்டு விளையாட்டுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஓகே, வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரம் வந்து
0: பேசுறேன். பல்லாவரம் தேவிகா, கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த பதிய?
1: அது அது கிடைக்கட்டுமே அப்படிங்கள வருது.
0: இல்லை, அது நான் பதில் என்கிட்டயே நீங்கள் கேட்கக்கூடாது.
1: அது கிடைக்கட்டுமே அப்படிதான் சார் வருது.
0: அதுக்கு முன்னாடி வர வார்த்தைகள் என்ன?
1: அலைக்கடல்
0: மெரினா பீச் இல்லன்ட்டனே.
1: அது கிடைக்கட்டுமே அது மட்டும்தான் எனக்கு புரியுது, அதுக்கு முன்ன சரியா தெரியல.
0: அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சீர்கள் என்றால் நீங்கள் வின்னர். ஓகே, நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: ஓகே, இந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 2952085328382839871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள், பாட்டு கேட்டு வாங்க. ஆச்சாலே பாட்டு ஷான் ரோல்டன் மியூசிக்கில் அவரே பாடினது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 41 நிமிடங்களுக்கு செமண்டஸ்டிக்கான பாட்டு விளையாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் இருந்து இணைப்பு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இன்னொரு லைன் வேணால் உங்களுக்காக தர சொல்கிறேன். இனிமேல் வந்து மூணு லைனாக ஆல்ரெடி நமக்கு ரெண்டு லைன் இருக்குது, இன்னொரு லைனில் கொடுக்க சொல்லுவோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடலாம் ஜாலியாக. ஓகே மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம். ஓகே சுலை ரீஜா மனோகர் பதில் சொல்லியிருந்தாங்க ரோஜா படத்துக்கு. நான் அதை அப்போவே பார்த்துட்டேன், ஏன் சொல்லலை அப்படின்னா சொல்லிட்டா என்ன ஆகும் கரெக்டான பதில் அப்படின்னு சொன்னது.

0: உடனே ஃபேஸ்புக்கில் பார்த்து அதை ஃபோன் பண்ணி சொல்லிடுற வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நீங்கள் 26 நிமிடங்களுக்கு முதலாகவே அந்த பதிலை சொல்லியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். அதே தான் காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜம் அண்ட் கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து. பாட்டு ஜாலியாகுது, சூப்பராகுது, என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து பாட்டு விளையாட்டை கேளுங்கள், ஜாலியாக இருக்கும். பாட்டு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் என்பா சார், யார் பேசுறீங்க? உமா பேசுறேன் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: உமா, உமா தாளம்பூர்ல இருந்து.
0: தாளம்பூர் உமா?
1: ஆமா சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா சார். நல்லா இருக்கேன். சரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இல்ல
1: சரிங்க வந்து.
0: ஆமா, கொஞ்சம் வேலையா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல.
1: சொல்லுங்க சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அரங்கிட அரங்கிட நேரமா வருமா?
0: அரங்கிட அரங்கிட பாடி காட்டுங்க.
1: பாடி
0: காட்டுங்க நீங்க சொன்ன வார்த்தையா.
1: அரங்கிட திருப்பி ஒன்னு போடுறீங்களா சார்? நான் சொல்றேன்.
0: சரி, ஓகே. சொல்லுங்க.
1: அரங்கிட
0: திடும் நீ. ஆமா, அது இல்ல. அடுத்த நேரம் வாய்ப்பு இருக்கு, தர சொல்றாங்களா பாப்போம். ஆனா ஜாலியா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்றது பார்த்தா. ஒருத்தவங்க பீச்ங்கிறாங்க, மெரினா பீச், அலைக்கடல் அடைக்கடல் இருக்கலாங்க, அரங்கிட அரங்கிடங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறுபடியும் வந்திருக்கீங்களா? இல்ல, மறுபடியும் லைன் வந்திருக்கீங்களே,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ரெண்டுமே இல்ல.
2: அரைகடல்
0: அரைகடல் அது கிடக்கட்டும். நான் தான் சொல்லிட்டேனே, அது மெரினா பீச்சும் கிடையாது, பெசன் நகர் பீச்சும் கிடையாதுன்னு. புரியல, என்ன என்ன
2: சொன்னீங்க
0: கடைசியா? என்ன சொன்னீங்க? கேக்கல.
2: வித்தியாசமா நல்லா ட்ரை பண்றீங்க, ரொம்ப மூளைக்கு நல்லா வேலை கொடுக்குறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி.
0: அதுதான் நம்ம ஸ்டைல். நன்றி, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நன்றி. போரூர் பொன்ராஜ் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: யார் பேசுகிறீர்கள்?
3: பட்டாபுரம் தானிஷ் பேசுறேன் சார்.
0: தானிஷ்?
3: ஆமா சார்.
0: சொல்லுங்க.
3: அரங்கேத்திடுமே அப்படின்னு.
0: அரங்கேத்திடுமே அதுவே இல்லையே.
3: இல்லை. சரி சார், தேங்க்யூ சார்.
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. தானிஷ் என்ன சொல்றாங்க? அரங்கேற்றிடுமேங்கிறாங்க, அதுவும் இல்லை. வணக்கம். மிக நலமாக
2: இருக்கிறேன்.
0: பாட்டு முடிஞ்சது, அந்த கேள்வியும் முடிஞ்சது. இப்ப வேற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு.
2: இது கொஞ்சம் கடினமான வரிதான் இது. இருந்தாலும் அவர் பாடலுக்கு நாம் நன்றி சொல்லணும் போட்டிருக்கேன்
0: இப்போ. ஓகே ஓகே, நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம். 2952085328389878 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் நீங்கள் 1000,000,000,000,000,000 முறை கேட்ட அந்த பாட்டில் வர ஒரு லைனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அப்படி ஏதாவது கேக்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கு உங்க சிரிப்பு. ஓகே, அவங்களுக்கு லைன்ல கேக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.

0: 9520853க்கு தொடர்ந்து டயல் பண்ணுங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ,
1: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: அனுப்பட்டுமே
0: நித்யா, எங்க அனுப்புறாங்க? தவறான பதில். அடுத்த நேர சொல்றார பாப்போ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் நித்யா. வணக்கம். ஓகே, லைன்ல இல்ல அவங்களுக்கு. அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறமா நானே பதில் சொல்லிடுறேன். பால் டப்பா பாட்டு, ஹாரிஸ் மியூசிக்.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். அம்மா, நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:52, இன்னும் 2 நேயர்களுக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். இவ்வளோ கஷ்டமான அந்த பாடல் வரியில 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடராஜன் சுப்பையா புத்தகத்துல இருந்தும் அண்ட் வித்யா ரவிசங்கர் 6 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய பதில்களை அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் ஃபோனில் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு நிறைவாக நேயர் நம்ம கூட. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்களா
1: சார்? எனக்கு இந்த பாட்டு ஃபுல்லாக தெரியும் சார். ஸ்ரீபெரும்புதூர்ல அமுதா பேசுகிறேன்.
0: ஸ்ரீபெரும்புதூர் அமுதா?
1: ஆமாம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: இந்த பாட்டு எனக்கு ஃபுல்லாக தெரியும் சார். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போதெல்லாம் அதை மாற்றி மாற்றி சொல்லி என்னையே குழப்பிட்டாங்க சார்.
0: நமக்கு அதானே ஃபன், அதானே ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே.
1: சரி, இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும்.
0: ஓகே.
1: ஜனதின் ஜனதின் சலங்கையும் எங்குதே அது கிடக்கட்டும் நீ சௌக்கியம்மா கண்ணி. தொண்டை சரியில்லை சார், அட்ஜஸ்ட் பண்ணி.
0: இல்லை பரவாயில்ல, கோச்சுக்க மாட்டாங்க நித்யஸ்ரீ மேடம். முன்பாக வித்யா ரவிசங்கர் அண்ட் நடராஜன் சுப்பையா ரெண்டு பேரும் பதில்
1: சொல்லிட்டாங்க.
0: இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பதில் சொல்லிருக்கீங்க.
1: ஓகே,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் அந்த பாடல் வரிகள் மீண்டும் உங்களுக்காக.
2: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
0: ஜனுததீம்ங்கிறது வந்து அதை என்ன சொல்கிறாங்க, அந்த ஜதியா அண்ட் ஓகே, அது ஓகே அதை விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது வர தமிழ் வார்த்தைகள், அதில் வர பாடல் வரிகள், சலங்கையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ. அதுக்கு ஒவ்வொரு நேரும் சொன்ன பதில்கள் இருக்குல்ல, அது வந்து செம ஜாலியாக இருந்தது. அலைகளும் ஓய்கிறதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அரை கடல் ஓய்யுதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அரங்கேற்றிடுமே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அனுப்பட்டுமே அனுப்பட்டுமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அப்புறம் அலைக்கடலே ரெண்டு பேர் சொன்னாங்க, 2-3 பேர். அண்ட் ஓகே, கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்த பாட்டு விளையாட்டுக்கு ரெடியாகுங்க. அடுத்த வாரம் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு விளையாட்டு செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக ரெடி ஆகும் போது தேவா பாலச்சந்திரன் குரல்களில் இந்த பாட்டு அடுத்து.

பாட்டு விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசின நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஜே குழலி வெயிட்டிங். இதே மாதிரி அடுத்த வாரம் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு, அப்போ வாங்க மறுபடியும் விளையாடலாம். இதை விட இன்ட்ரெஸ்ட் அதான் அவள் கேட்குற மாதிரி தான் லைலா கேட்பாங்களே, அடுத்த வாரம் வருவீங்களா டெய்லி வருவீங்களா விளையாடலாம் மாதிரி வார வாரம் வருவேன் விளையாடலாம் ரெடியாகுங்க. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர்

0: அணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
4: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
4: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்?
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
4: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
4: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
3: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

விபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். மண்டே அதுமா மாலை 5:11 ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து மெலடிஸ் கேட்கறதுக்காக பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. எல்லோரும் ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் மோடில் இருப்பீங்க. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரேடியோ போட்டு ஒரு ஷோ ஒன்று கேட்கலாம், சில பாட்டுகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் நம்ம ஒரு டாப்பிக்கில் பேசிக்கிட்டே பாட்டு கேட்க போகிறோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்கூலில் இல்லை காலேஜில் வந்து டீச்சர்கிட்ட இல்லை சார்கிட்ட ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக நின்றுருக்கீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இடத்துல நிற்போம். ஏதாச்சும் சும்மா நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், பக்கத்தில் எவனாவது அதை பண்ணியிருப்போம், அதுக்கு நம்மளை வந்து வெளில பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் எல்லாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்.

என்ன நம்பரில் கால் பண்ணணும் அப்படின்னா 0459 2985 3 2 8 3 8 9 8 7 1. கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரி பருவத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா, வெளில நின்னுருக்காமா, நீங்களாம் யோசிச்சிருங்க. நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாட்டு முதல் பாடலாம் கேட்டு வந்துடலாம். பெனிடாயல் நரேஷ் ஐயர் மற்றும் சோலார் சாய் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்டியூ தி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் 102.3
2: பாட்டுக்கு
1: டான்
3: போன்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிக்கிறது நான் உங்க ஆர்ஜி குடலி. நம்ம இன்னைக்கு

0: கேட்டுட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி குடலி. நம்ம இன்றைக்கி வந்து உங்களுடைய ஸ்கூல் இல்லை காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ்ட்ட இல்லை டீச்சர்ஸ்ட்ட திட்டு வாங்கிட்டு வெளில நின்றுருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்க போகிறோம். நம்மக்கிட்ட பேச போகிற முதல் நேரியான்னு பார்த்துடலாம். வணக்கம், பாரதமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் மேம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் ராயபுரத்துலேருந்து டெய்லர் கவிதா பேசுகிறோம் மேம்.
0: உங்கள் ரேடியோ வால்யூம் மட்டும் குறைச்சிடுறீங்களா? நம்ம பேசுறது நமக்கே போட்டு கட்டுறாங்க.
1: கொஞ்சம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: மேம். எங்களுக்கு லைன் கிடைக்கல, புது நேயர் நாங்க. நாங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், அதுதான் மேம் கால் பண்ணோம்.
0: ஓகே, நீ கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
1: கேள்வி சொல்லுங்க மேம்.
0: உங்களுடைய ஸ்கூல் இல்ல காலேஜ்ல வந்து டீச்சர்ஸ்ட்ட இல்ல ப்ரொஃபசர்ஸ்ட்ட திட்டு வாங்கிட்டு வெளில கிளாஸ்க்கு வெளியிருக்க அனுபவம் இருக்கா?
1: அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்ல சார் மேம்.
0: ஓகே, நீங்க வந்து புது நேயர் இல்லையா?
1: பதட்டமே
0: நீங்க பண்ண வேணாம், கால் பண்ணி ஜாலியா எங்கள்கிட்ட பேசலாம். தொடர்ந்து விபத் பாரதி கேட்டுட்டே இருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் கால் பண்ணி பேசுங்க.
1: ஓகே மேம். ஓகே மேம்,
0: நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து நிறைய வாட்டி அது மாதிரி பண்ணிருக்கேன். அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, நோட் புக்.
0: ஆமா,
2: அது எடுத்து போக மாட்டேன். அது வந்து வீட்டுல தனியா இருக்கா, அது பேக்ல இருக்கும். நான் சொல்றது 6th 7th படிக்கிறப்போ.
0: ஓகே ஓகே.
2: அவர் கரெக்டா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, வெளியில கேலரி இருக்கும் ஸ்கூல்ல இருந்து. வெளியில கேலரினா இந்த கிரவுண்ட் மாதிரி சின்னதா தான் இருக்கும், அங்க நிக்க வைப்பார் வெயில்ல. ஆமா, எத்தனை வாட்டி சொல்றது, என்னோட சின்ன ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்துருவானுங்க.
0: வரணுமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ரெண்டு பேர் வந்து நின்னாகணுமே.
2: அவல
0: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் கோயிலி மேம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சிங்கச்சவன், சென்னை ஆர்கே நகர் வந்து பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து கல்லூரி இசை கல்லூரி படிச்சிருந்தேன்.
0: ஓகே,
3: அங்க சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் நடந்தது.
0: சொல்லுங்க.
3: நான் காலை என்ட்ரன்ஸ் மேல மாடி போய் சீக்கிரமா போயிட்டேன். நான் அன்னைக்கு வந்து சரஸ்வதி கொண்டாட போறாங்க காலேஜ்ல.
0: ஓகே,
3: காலேஜ் ஃபுல்லா தமிழிசை சங்கம், நம்ம சென்னையில தமிழிசை சங்கத்துல தான். மாடியில வந்து ஃபுல்லா அவங்க கழுவி விட்டுருக்காங்க, ஃபுல்லா கழுவி மாஸ்க் போட்டு தொடச்சி ஈரமா இருந்தது. நானும் எங்க மாஸ்டர் வந்தாரு, அவரு அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால சீக்கிரம் வந்தாரு. கொஞ்சம்
0: சரி
3: வந்த நான் நின்று பார்த்தாரு, தோல்ல கை போட்டாரு. கை போட்டு சிவா போலானாரு. நானும் அப்படியே அவரு கூடயே போனேன். பார்த்தா திடீர்னு மாஸ்டரே காணோம் வைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் கலமம், சொல்லுங்க.
4: நன்றி.
0: நேர்களால் எல்லாம் சூப்பர் சூப்பர் இன்ஸ்டண்டாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கு, ஏதாச்சும் பண்ணி வந்து வெளில போயிட்டு இருக்கேன், இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்கு என்ன அனுப்பிச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 044 அப்படின்ற இணைப்பை என்ன சேர்த்துட்டு 2952 0853 2838 98

71 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாது அங்கே வித் பாரி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் போடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை பாடினவங்க பனி டாயா, சுஜித்ரா மற்றும் குணா, பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாம் தூம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு புது புதுன்னு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது வித் பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். Yeah.

0: வந்துடுறோமா?
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
0: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
0: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
0: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
0: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 5:29 நேர்கள் இணைஞ்சிருக்கிறது போன் சென்ட்ரல் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸில் வந்து டச் செட்டு வாங்கிட்டு கிளாஸ்க்கு வெளில போயிட்டு நின்றுருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பரத் தமிழ் எஃப்எம்.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: மேடம், சின்ன வயசுல ஒரு 13 வயசு இருக்கு மேடம்.
2: ஓகே.
3: வெளியாட்டுலயே இருப்பேன்
4: 9வது வகுப்பு படிச்சிருந்த நேரம் மேடம். எங்க வகுப்பு வந்து கணக்குவாதியார் ராஜகோபால் ஒருத்தர், அவர் திருநெல்வேலி சார்ந்தவர் மேடம்.
2: சரி.
4: அவருடைய மொழிகள் தமிழ் மொழிகளும் வித்தியாசமா, பொதுவாகவே மதுரை திருநெல்வேலி வித்தியாசமா
2: ஸ்லாங் டிஃபரெண்டா இருக்கும். ஆமா,
4: அவர் வந்து பேசப்போ நல்லா ஒரு மாதிரி சொல்லாரு. திரும்பிட்டு ஒத்த வரல வந்து ஆள் கட்டி வரல வாய்மல்ல கப்சுப்புன்னு கூட அவ்வளவுதான் உண்ணா, வஞ்சிருவா வயவா உண்ணா, செருப்பு பிச்சுடுவோம் அவ்வளவுதான், கம்பரத்துல பிச்சு போடுவோம் அப்படின்னு பேசுவார் மேடம். எங்களுக்கு ரொம்ப தமாசா இருக்கும் அவர் பேசுறது அந்த நேரத்துல. அப்புறம் ஒரு முறை என்ன பண்றாரு, அந்த கணக்கு வாத பீரியட் வரப்போ அவர் கொஞ்சம் தாமதமா வந்தார் மேடம். நாங்க என்ன நினைச்சிருக்கு, நீ லீவ் போடுறதுக்கு நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. நானு ஒரு 2-3 ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து எதிர்பாராத விதமா அனுஸ்தான் வந்தார் மேடம்.
2: என்ட்ரி கொடுத்தார் சார்.
4: ஆமா மேடம், கையை கட்டி நின்று கேக்குறாரு மேடம். நான் ஒரு கேட்டுட்டு திருப்பத ஷாக் ஆயிட்டேன்
2: மேடம்.
4: அப்புறமா போய் என்ன பத்தியுமே கம்பெனி நான் ரெண்டு குடுத்தாரு மேடம், வாங்கிக்கிறேன் மேடம், மறக்க முடியாது மேடம்.
2: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு வந்து உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸில் வந்து நான் ஹோம்ஒர்க் முடிக்கலை, டெஸ்ட் எழுதலை, அந்த மாதிரி வந்து சார் இல்லை மேம் வந்து நம்மளை வந்து போய் கிளாஸ்க்கு வெளில நில்லு, இல்லை நீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ, விவத் பாரதியாம்மா?
2: ஆமாம், வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
5: ராயபுரம் ஃபாரிக் பாஷா.
2: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
5: ராயபுரம் ஃபாரிக் பாஷா பேசுகிறேன்.
2: வணக்கம் ஃபாரிக் பாஷா சார், சொல்லுங்கள்.
5: வாழ்த்துக்கள்.
2: தொடர்ந்து கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது நேர்கள் நிறைய பேர் கால் பண்றீங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு அதே மாதிரி விபத் பாரதிக்கு கால் பண்ணி பேசுங்க. மறுபடியும் ஒரு முறை நம்பர் சொல்றேன், 0444-295-2-58-53, 2-8-3-8-9-8-7-1.

0: வணக்கம், புத்பாரை தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
1: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: வணக்கம் காமராஜ், சொல்லுங்க, கேள்வி தெரியுமா?
1: நான் வந்து திருநெல்வேலியில தான் படித்தேன்.
0: ஓகே.
1: அப்போ வந்து என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா உள்ளவர். நாங்க கிளாஸ்ல பாடம் நடந்துகிட்டு இருக்கையில சிவாஜி படம் முன்னாக்கி உடனே நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கான். அவன்கிட்ட திரும்பி என்ன இன்னைக்கு படந்து போகுமா இன்னைக்கு பஸ்ஸோ அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு
0: வாத்தியர் இருக்கும் போதே
1: அவன் வந்து ரொம்ப நேக்கா நகத்தை கடிச்சுக்கிட்டே பேசி என்கிட்ட சொல்லிடுவான். அவனும் மாட்ட மாட்டான் உடனே இனிய பார்த்துட்டு எறும்பு மாடு எந்த எறும்பு மாடு நீ பின்னாடி உள்ளவன்ட்டு பேசி அவனை ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க ஒரு வழங்காத பே நீ அவனை ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்க நீ முதல்ல வெளியில போய் முழங்கால் போடு அப்படின்றது ரெண்டு அடி அடிச்சு.
0: ஓகே,
1: பெரிய மணல் மணல்ல வந்து செருப்பு போட்டு அதுக்கு மேல வந்து இவன் முழங்கால் போடுவானே வந்து அடிக்கடி பாத்துக்கிடுவாங்க.
0: ஓகே.
1: அப்ப ஜெயித்தவங்க வந்து பார்த்தாங்க, ஏ என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. நான் சும்மா கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி வெளியே வெளியே அடிச்சாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வெளியில தான் முழங்கால் போட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி போ, இனிமேல ஒருங்க இரு அப்படின்னு சொல்லி அவரு உள்ள அனுப்பல. இவரால ஒண்ணும் சொல்ல முடியல.
2: நீங்க படிக்கக்கூடிய காலத்துல எனக்கு பஸ் லேட்டா போயிடும் மேம். அதுக்கு பனிஷ்மெண்ட்
0: இருக்கேன்.
2: சந்திரசேகர் நல்லா படிக்கிற பிள்ளை, உனக்கு லேட்டா வர்றதுக்கு தண்டனை குடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு, அதனால என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் பனிஷ்மெண்ட் மாதிரி உனக்கு கொடுப்பாங்க.
0: உட்கார்ந்து
2: இருக்கிற மாதிரி சந்திரசேகர் தப்ப நினைச்சுக்காதடா, உனக்காக எக்ஸசைஸ் மாதிரி தான் நினைச்சு கொடுக்குறேன், என்ன இம்மா எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்றாங்க. எல்லா டீச்சர்ஸோடைய புக்ஸ்ல குட்டாம ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எல்லாம் வாங்குவேன். வேற லீவ், ஐ மீன் லீவ் எடுப்பேன். பட் டீச்சர்ஸ்கே ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுமானால ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு எந்திரிச்சு வாடா சந்திரசேகர் அப்படின்றவாங்க.
0: ரைட். சோ வந்து நல்ல பிள்ளையா இருக்கறதால தப்பிச்சிட்டீங்க.
2: ஆமா, பயங்கர படிச்சு மேம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வேறயா.
0: ஓகே ஓகே,
2: கரெக்டா இருக்க. அந்த ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா வந்தேன்னா நீ பனிஷ்மெண்டே லைஃப்ல வாங்க மாட்டேன். அப்புறமா சொல்றேன், விடுங்க டீச்சர் சரித்திரம் நாளைக்கு பேசணும்ல, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கினியா அப்படின்ட்டு. பட் எல்லாரும் ரொம்ப ஜோவியல் டைப்பா, நல்லா பிடிக்கிற பிள்ளை அப்படிங்கறதுனால எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பிரியமா நடந்திருப்பாங்க.
0: ஓகே சந்திரசேகர்,
2: லேட்டா போய் என்ன மேம்
0: இல்ல அழகா கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன்.
2: வணக்கம்
0: முருகன்,
3: சொல்லுங்க. அடுத்த ஃப்ரெண்டுங்களா போயிட்டு இந்த ஆனுவல் ஃபீஸ் கட்டுறதுக்காக போகும்போது அவங்க எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களும் பார்த்து எழுதுனாங்க பார்த்து எழுதுனாங்கட்டு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். நான் போகும்போது என்னையும் சொல்லும் போது என்ன சார் வந்து கேட்டாங்க, நீ படிச்சதை எழுதிருப்பதுல சொல்லு அப்படிமோ, நான் என்ன எழுதணும் அதை சொன்னேன்.
0: சொல்லிட்டீங்க.
3: அதனால சொன்னவனுக்கு நல்ல அடி, மற்றவங்களையும் என்னால விட்டுட்டாங்க. ஓகேங்களா?
0: ஓகே,
3: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
3: தேங்க்யூ.
0: நேர்களெல்லாம் கால் பண்ணி வித்தியாச வித்தியாசமான ஸ்டோரிஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். கோல் திரைப்படத்திற்காக அகநக அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. கார்த்திக் மற்றும் குழுவினர் குரலில், பா விஜய் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில.

0: ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ் போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேரம் 5:43:57. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரியில் வந்து வகுப்பறைக்கு வெளியில் நின்று அனுபவம் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம் விவத் பாலை தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லா
2: இருக்கமா? நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க.
3: ஜானகன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு.
2: ஓகே.
3: நாங்க என்ன பண்ணுறோம், ரெண்டு பேரும் காலையில ஸ்கூலுக்கு போனோம்.
2: போயிட்டு
3: பார்த்தாக்கா எங்க மிஸ் அன்னைக்கு லீவு போட்டு,
2: சரி
3: அடுத்த மிஸ் வச்சிருந்தாங்க வந்தாங்களா. நாங்க என்ன பண்ணோம், மத்தியானம் பாடம் நினச்சிட்டு 1 சாப்பிட்டு அந்த மிஸ் கிட்ட மிஸ் நாங்க வந்து எங்க அம்மா சொன்னாங்க வச்சுட்டு போனோம் லீவு கொண்டு வந்தோம்.
2: ஓகே
3: சரின்னு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு நேரம் தியேட்டருக்கு போயிட்டோம். தியேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் வாங்கினா நாங்க உட்காந்து ரெண்டு பேரும் பார்த்துனே இருந்தோம்.
2: அதான் இல்லையா
3: பரவாயில்லை.
2: ஆனா வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு போயிருக்கீங்க, அது மறுநாள் மாட்டினீங்களா இல்லையா மிஸ்
3: கிட்ட? கொஞ்சம் நான் என்ன பண்ண, ரெண்டு பேரும் சோள பொடி வாங்கி தூங்கி படம்
2: பாத்தீங்கன்னாடி
3: எங்க மிஸ் வந்து உக்காந்து
2: அங்க மாட்டிக்கிட்டீங்க.
3: ஐயோ ஐயோ வாழ்க்கையில அப்புறம் என்ன பண்ண, நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஜாலியா அவங்களை நான் பார்க்கவே இல்லை. பாக்காத ஜாலியா சோள பொடி வாங்கிட்டு இருந்தோம். பணம் போனோம் வந்தோம், நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா கேட்டாங்க இந்த மாதிரி டியூஷன் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. அப்புறமேல காலையில ஸ்கூலுக்கு போறோம், ரெண்டு பேரும் போனோம். போயிட்டு அப்புறம் வாங்கணும் என்ன, நேற்று மத்தியானம் லீவ் போட்டுக்கிட்டே விஷ் சொன்னாங்க அப்படின்னாங்க.
2: ஓகே மிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.
3: ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்மா மிஸ் சொன்னாங்க, எங்க அம்மா அவங்க விண்டாடி வரணும்னு சொன்னாங்க வீட்டுல. அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் லீவ் போட்டு போயிட்டோம். ரெண்டு பேர் கையை நீச்சு அடிக்காம போற ஒரு அடி,
2: அச்சோ
3: மறக்க முடியாது அடிக்கன்னு எனக்கு அதை ஞாபகப்படுத்தணும் இப்ப நீ.
2: ஓகே, கால் பண்ணி வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி.
3: நன்றி.
2: வணக்கம் பாரதி தமிழ்.
4: ஹலோ. வணக்கம்மா.
2: வணக்கம்.
4: நான் திருப்பத்தூர்ல இருந்து எட்டே பிரசவ சிவா பேச. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா.
2: சொல்லுங்க.
4: அதான் நான் மாட்டினேன். ஒரு முறை அந்த பக்கத்து எங்க கல்யாணம், அது எங்க அப்பா வந்து தெரியாது, நான் லீவ் போட்டு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் மிஸ்ட சொல்லிட்டு நான் சொல்லாம பையன் தூக்கிட்டு
2: போயிட்டேன். சரி.
4: இது இப்போ எங்க அப்பா கட்சியில வந்து எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் வந்து விளையாடுற பாத்துட்டாரு. அங்க போய் கேட்டு இந்த மாதிரி பள்ளி தெரியலன்னு சொன்னோன்னா நேரம் வந்து எங்க என்ன மாதிரி கல்யாணத்துக்கு வந்து அங்க போகிறேன்னு சொன்னா எப்படா போவோம்னு சொல்லி மாட்டிக்கிறேன். சரியான அடி நான் மாட்டேன்.
2: ஆமா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.
4: ஆமா அப்புறம் படிச்சேன். அங்க போய் கேட்ட தெரிஞ்சிடும்ல.
2: ஆமா
4: பள்ளியிடத்துல போனேன். அதனால இவரு நேரம் அன்னைக்கு பார்த்து நான் வெளியவே வீட்டு வெளியில பாருங்க அப்ப
2: மாட்டிக்கிட்டேன்.
4: எப்படி அந்த நான் போவானு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போக பள்ளியிடத்து போனா, நீ பள்ளியிடம் போகாம நல்ல பள்ளியிடத்து போன பள்ளியிடத்து போங்க எப்படி வரு அப்படின்ட்டு மாட்டி சரியான அடி. அது இன்னும் அது முள்ளுக்கம்பராடி வந்தது.
2: அச்சோ சரி. ஸ்கூல்ல நீங்க படிச்சுட்டாங்கம்மா? அப்பா கிட்ட வாங்கிட்டீங்க?
4: வணக்கம்
2: சொல்லுங்க.

0: வணக்கம். நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறதுனால அப்பெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் லேட்டா போனோம்னா தண்ணி எடுத்து வைக்கணும் பானை. அத அந்த பானை சின்ன பானையா தான் இருக்கும். ஆனா நானும் சின்ன பிள்ளை தானே.
1: ஆமா,
0: அந்த பானையை தூக்கிட்டு வரும்போது தண்ணி பானைய கீழே போட்டு
1: தவறி விட்டுட்டீங்களா?
0: அது மறக்கவே முடியாது. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இனிமே உன்னை பச்சை கொடுக்க முடியாது பண்ணிட்டே பிள்ளைவாங்க ஸ்கூல்ல. அப்ப வந்து என்ன பிள்ளை அப்படி பண்ணிட்டே
1: வணக்கம். உத்பாரை தமிழகம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து 75 74 அஞ்சாவது படிக்கும் போது ஸ்கூல்ல எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்பி ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு தொண்டையெல்லாம் கட்டி அழுது, ஒரே சத்தத்துல தொண்டையெல்லாம் கட்டி வாய் பேச்சு வரல, ஏன் வரலங்கிற காரணம் சொல்ல முடியல. நான் ஏதோ ஜாடையெல்லாம் சொல்லிட்டேன். அந்த டீச்சர் கவிதாங்கிற டீச்சர் என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்க நான் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு
1: நினைச்சுக்கிட்டு
2: மறுநாள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டை கண்டுபிடிச்சு
1: தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க.
2: ஸ்கூலுக்கு வீட்டுக்கு ரொம்ப போறதுனால கொஞ்சம் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. எங்க அப்பாட்டே வந்து விசாரிக்கிறாங்க, இத மாதிரி உங்க பையன் வந்தாரு சொன்னதே எனக்கு ரொம்ப கஷ்டமா போய் சார். ஐயோ இல்ல, எங்க அப்பா தான், எங்க மாமா தான் இறந்து போனது, தாய் மாமா பாப்பா அதான் கூட சொல்லியிருக்கணும்னா மறுநாள் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போனது எனக்கு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு மறுநாள் போயிட்டேன். நான் சொன்னதை தவறா சொன்னதா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்டா என்ன புரியாதது தேவையில்லாம அப்பாட்ட சொல்லி என்ன கெட்ட பெருவன் அசிங்கப்படுத்திட்டாலும் சொல்லி வெளியில நின்றான்னு சொல்லி முட்டி போட
1: வச்சுட்டாங்க. தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க.
2: ஒரு பீரியட் ஃபுல்லா வெளியில இருந்து வந்துட்டோம்னா அந்த அனுபவம் இன்னமும் இருக்கு. நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன் அதை.
1: ஓகே ஓகே சார்,
2: மேம்படுத்த ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி.
2: ஓகே ஓகே.
1: வணக்கம். உத்பாரி தமிழகம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். உத்பாரி தமிழகம்.
3: மாலை வணக்கம். குழலி மேடம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வீரராகவன் மாதவரத்துல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நானு மத்தவங்க இந்த சல்லித்தனமா சமத்துவ பையன்மா காலேஜ்ல ரொம்ப சம்பவம் பண்ணி வெளியில நிறைய வாடி வாக் அவுட்.
1: ஓகே, நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்ததுதான் கம்மி, வெளில இருந்ததுதான் அதிகம் இல்லையா?
3: அதே கல்லூரினாலே கலாட்டா தான். அது ஒரு ஜாலி, அது அந்த பருவம் இருக்குதே, அதெல்லாம் நீங்க கடந்து வந்தவங்க தான். நான் ஒண்ணு போய் சொல்லல. அடிக்கடி அத படிப்பேன். படிக்கும் போது நண்பர்கள் கூட அரட்டை அடிக்கிறது அதிகம். அரட்டை அரங்கத்துல நான் தலைவன். ரொம்ப நிகழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்குது மேடம்.
1: நன்றி சார், நான் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நினைவுகள் நீட்டும் நினைவுட்டல்.
1: நன்றி சார். காலர்ஸ் எல்லாம் அழகாக கால் பண்ணி நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்டை வாசிச்சுட்டு வந்துடலாம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல பர்வதவர்த்தினி, முரளிதரன் விழுப்புரம், கலில் அஹமத் பொன்னேரியிலிருந்து இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அதுக்கப்புறம் வந்து ராஜமாணிக்கம் கோபி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாளன் இவங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டி போட்ட அனுபவம் இருக்கு ஸ்கூலுக்கு, ஸ்கூல் கிளாஸ்க்கு வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஹேமலதா, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அதே போல சூளை ரேஜா மனோகரன், கந்தன் வள்ளி, அதுக்கப்புறம் இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இளங்கோ வந்து அதாவது நம்ம 8 மணிக்கு நீ கோரினால் நிகழ்ச்சிக்கான பதில் சொல்லியிருக்காங்க, நம்ம அதில் படிச்சுக்கலாம் அதை. பிரபாகரன், பிரபாகரன் வந்து பள்ளி பருவத்தில் சரியாக வீட்டு பாடம் எழுதாதனால அதே மாதிரி ஸ்கூலுக்கு வெளில கிளாஸ்க்கு நின்று இருக்கேன், இம்போஷன் எழுதியிருக்கேன், தலைமை ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், கல்லூரி நாட்கள்லையும் டைமுக்கு போகாமல் லேட்டாக போயிட்டு நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் பள்ளிக்கூடத்திற்கு வந்து லேட்டாக போயிட்டு நிகழ்ச்சி வகுப்பறைக்கு வெளியில் நின்றுருக்கேன் பலமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து வீட்டு பாடம் செய்யாமல் சில நாட்கள் வந்து முட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு, இந்த மாதிரி நினைவுகள் நினைவுலேருந்து நீங்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு.

பத்மா சவுந்தரராஜன், விச்சு ராஜி, ராஜ்குமார், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சாந்தி ரமேஷ் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் எல்லாம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல பத்மா சவுந்தரராஜன் வந்து 5வது படிக்கும் பொழுது தாமதமாக சென்றதுனால முட்டி போட்ட நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல சோலை ரேஜா மனோகரன் வந்து நிகழ்ச்சி, அதாவது அவருடைய பள்ளி பருவத்தில் வந்து 9வது வகுப்பு படிக்கும் பொழுது படம் பார்க்க சென்றிருக்காங்க, அதனால மறுநாள் வந்து வரும்பொழுது ஆசிரியர் கிட்ட மாட்டிக்கிட்டு பனிஷ்மெண்ட் வாங்க நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோர் இப்போ பேசினார் இல்லையா, அவரும் அந்த நம்மள்கிட்ட சொன்ன நினைவை இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல சோமசுந்தர பிரபு வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து நம்மள்கிட்ட என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அயன் பாக்ஸ் ஒன்றினை வந்து அது இவரும் வந்து 8 மணி நீ கோரி நாள் நிகழ்ச்சிக்கான பதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. மீனா திருநெல்வேலி, கருப்பண்ணன், ரங்கசாமி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்.
0: புதியவர்களும் நம்மோடு இணைய

இன்னைக்கு பூஞ்சென்றல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. பள்ளி அல்லது கல்லூரியில் வந்து கிளாஸ்க்கு வேலை என்ன அனுபவம் இருக்கான்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கால் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பள்ளி பருவம் அதே மாதிரி கல்லூரி பருவம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சில அனுபவங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கும். அந்த அனுபவத்தில் கிளாஸ்க்கு வேலை என்னதும் ஒரு அனுபவமாக இருந்திருக்கும்.

0: 22 புலி 3
1: பாட்டுக்கு டான்
2: டான். பூந்தென்றல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா வரப்போறது வந்து முத்தாடச்சமக்சல் அப்படின்ற ஆவன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. அகோன் விஷால் தத்லானி, ஹம்சிகா ஐயருடைய குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, விஷால் சேகர் இசையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: நேரம் 6:102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. முதல் பாடல் நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்கள் எழுதி, விஜய் பிரகாஷ் குரலில்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: 6:07 பக்தி பாதையில் ஒலிக்கும் அடுத்த பாடல் வரலட்சுமி குரலில் கே வி மகாதேவன் இசையில் கந்தன் கருணை திரைப்பட பாடல்.

அசுரர் புனவு செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, சேனை அசுரர் புனவு செய்ய கொடிந்தால் கொள்வதென்ன, தேவர் குரல் கேட்டு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை
1: 6:11 கேட்கவிருக்கிற இந்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில், வைரமுத்து எழுதிய ஆர் ரஹ்மான் இசையில், மின்சார கனவு திரைப்பட பாடல்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: பக்தி மாலை
1: 6:15 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 103.3 பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் MM தண்டபாணி தேசிகர் பாடல் அடுத்து.
2: ஆமா இருக்கு.

0: அப்புறம்
1: என்னென்ன பண்றது?
2: உயரு ஜெகதம்பம் தெரியுதா?
0: தெரியுது.

0: ஓஹோ, உள்ளமே குளிர்றதோ? அப்புறம் யாரு?
1: நான் போய் வரேங்க.
0: எங்கடா?
1: இல்லை, போய் வரேங்க. உந்தாரம் தானுமே.
0: ஓஹோ, உத்தரவு கேட்டு போக வந்திருக்கியோ?

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

0: பக்தி மாலை
1: 6:18 நிமிடங்களுக்கு பக்தி மாலையில் ஒலிக்கு வாழ்த்த பாடல் C.R. சுப்பராமன் இசையில் பாபநாசன் சிவன் எழுதியது. M.L. வசந்தகுமாரி, சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில்.

0: பக்தி மாலை.
1: 6:23 102.3 பாரதி தமிழ் பண்பலியில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கே டி சந்தானம் அவர்கள் எழுதி, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் அடுத்த பாடல்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல
2: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்

0: கடக்கும்போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரூட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
3: நூற்று 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதி

0: இதில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு

0: உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீதேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

6:40 22.3 பாரதி தமிழ் பத்மலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களுக்கு வணக்கம். மண்டே மியூசிக் டே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் ஜானகி குரல்ல வைரமுத்து எழுதினது. யாருக்கு மாநில சங்கமம்

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 6:48 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அருண் ஏன் இவ்வளோ ஒரு சோகப்பாட்டு? அது ஆக்சுவலாக சோகப்பாட்டு தான், அதை கேட்டாலும் கூட மனதில் முழுமையான கொண்டாட்டம் வருது. ஏன்னா பாட்டு அப்படி ஓகே, அதே மாதிரியான ஒரு பாட்டு தான். அடுத்து சின்மை ஜெயச்சந்திரன் குரல்களில் வைரமுத்து எழுதின இன்னொரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில் கன்னத்தில் முத்தமிட்டால் படப்பாட்டு. அடுத்து மண்டே மியூசிக் டே என்பாக்கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபேவரட் 103.3 பாட்டு தமிழ் பண்பலையில்

6:55 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பர்த்டே மியூசிக் டே. அண்ட் இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா பாடினது, கூட கோரஸ் பாடியிருக்காங்க. வாலி அவர்கள் எழுதுனது இசைராஜா, இளையராஜா இசையில் வந்த இந்த பாட்டு தளபதி படத்து பாட்டு. இந்த பாட்டு இந்த நேரத்தில் ஏன் என்றால் அந்த பீட் கேட்கறதுக்கு அண்ட் மார்கழிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா மொதல் பாட்டும் மார்கழி, இப்போவும் மார்கழி, என்னதும் வேறு ஏதாவது அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இல்லை. இந்த பீட் கேட்கணுன்ட்டு இருந்தது. மார்கழி திங்கள் பாட்டு கேட்கும்போது எனக்கு இந்த பீட் ஞாபகம் வந்தது. அதனால் உங்களுக்கும் சேர்த்தே அந்த பாட்டு தளபதி பட பாட்டு.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மதம் வேறு, நாம் வேறல்ல. அன்போடு பேசுவோம், மரியாதை காட்டுவோம், ஒன்றாய் நடப்போம்.
2: நல்லிணக்கம் மனித மனத்தின் மொழி. மனிதநேயம் ஒன்றே நம் அடையாளம். மனங்கள் இணைந்தால் உலகம் அமைதியாகும்.
3: மனிதம்தான் நம் அடையாளமே. வேறுபாடு நம்மை பிரிக்க அல்ல, இணைக்க.
4: ஒற்றுமைதான் உண்மையான வலிமை. கைகோர்த்து நல்லிணக்கத்தை வளர்ப்போம்.
5: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2-0853 மற்றும் ஒரு 2-8-3-8-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

7:01 102.5 பாதி தமிழ் பற்பலையில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் ஹிட் பாடல்கள் 1000,00,000,00,000 முறை கேட்டிருந்தாலும் இன்னொரு முறை கேட்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் தான். இத்தனை முறை கேட்டாலும் நம்ம ஏன் திரும்ப கேட்குறோம் அப்படின்னா அதுதான் அந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் இசை. அந்த மாதிரியான இசை தான் மஞ்சள் மியூசிக் டேயில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ட் இந்த பாட்டு ஷாஜகான் பட பாட்டு, அடுத்து கேட்க போகிறீங்க ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், மணி சர்மா இசையில். ஓகே, அண்ட் நெய்மார் உட்பட இன்னும் பல ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்ஸை அறிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அண்ட் அவங்க மட்டும்தான், பிளேயர்ஸ் மட்டும்தானா அப்படின்னா டீமே சேர்ந்து ரிட்டையர்ட் ஆகுது, கிட்டத்தட்ட எலிமினேட் ஆகுது. அண்ட் வேர்ல்ட் கப் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஃபுட்பால் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றியும் அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மந்தி மியூசிக் டே என்பா கூட 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்.

தேவா மியூசிக்ல அடுத்து இந்த பாட்டு முகவரி பட பாட்டு ஹரிஹரன் சுவர்ணலதா குரல்கள்ல 1003 எழுத்தின பாட்டு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு

தடுப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப் பொருள் தடுப்பு முகமைகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப் பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.

செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000 மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது.
19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா பூஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.3 FM. நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள மணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அந்த காலத்தில் நமது முன்னோர் காஃபி டீ குடிக்க பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அதுதான் அப்போ இருந்தது. எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் அப்புறமா வந்தது. சமையலுக்கு கூட பித்தளை வெங்கல பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இப்போதான் எல்லாம் மாறிப்போச்சு. ஏன், மண் சட்டி மண் பானை கூட உபயோகத்தில் இருந்தது. இப்போ குடிக்கிற தண்ணிக்கு கூட மண் பானைகளை நாம் வாங்கறதில்ல, உபயோகிக்கிறதில்ல. மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் வெட்டி வேற போட்டு கமகமான்னு தண்ணியையும் மணக்க மணக்க குடித்தவர்கள் நாம. இப்போ அதெல்லாம் காட்சி பொருளாக இருக்கு. செம்பு கூட பயன்படுத்தப்பட்ட காலம் உண்டு. நன்மை செய்கிறத பயன்படுத்தினதை கூட மறந்துட்டோம், மறுத்துட்டோம். நமது வாழ்க்கை முறை கால மாற்றம் காரணமாக உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பல பொருட்களை பயன்படுத்தி வர்றோம். நிறைய பிளாஸ்டிக் சமாச்சாரங்கள் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதுல ஒண்ணுதான் பெட் பாட்டில். இதுவும் பிளாஸ்டிக் தான். மணியன் ஐயா, இப்போ நம்ம மக்கள் மத்தியில பிளாஸ்டிக் பாட்டில் கலாச்சாரம் பரவிடுச்சு. நம்ம அரசாங்கம் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருந்தாலும் அங்கங்க மக்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. அது தடை செய்யப்பட்ட பொருளா தடை செய்யப்படாத பொருளான்னு மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உபயோகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்றாயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மனிதர்களின் உடல் நலம், மற்ற உயிரினங்களின் உடல் நலம், நாம் வாழும் சூழல் போன்றவற்றை கடுமையா பாதிக்குது. பிளாஸ்டிக் என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கு. இதை உணராம பெரும்பாலானவர்கள் தண்ணி கொண்டு போறதுக்கு மட்டும் இல்லாம சூடான பானங்களை வாங்கிட்டு வர்றதுக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களை, ஏன் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துறத பாக்குறோம். வெந்நீர், சூடான உணவுப் பொருட்கள், காஃபி டீ போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்லையோ பாட்டில்களிலோ கண்டிப்பா எடுத்துட்டு வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு வந்தா அதில் இருக்கும் வேதிப் பொருட்கள் வினை புரிந்து நமது உடல் நலத்துக்கு தீங்கை ஏற்படுத்தும். முக்கியமா புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடு, எலும்புகளை பலமிழக்க செய்தல், இரத்த அணுக்கள் குறைதல் ஆகிய பாதிப்புகள் ஒன்னு ஒன்னா தோன்ற ஆரம்பிக்கும். வயிற்று வலி, வாந்தி, பசி இல்லாமை ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகள். பிளாஸ்டிக் பாட்டிலை அடிக்கடி பயன்படுத்துறவங்களுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், இரத்த சோகையும் உண்டாகுமா. மணியன் ஐயா, இப்போ அரசாங்கம் தடை விதித்த பிறகு மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இது போதாது. பிளாஸ்டிக் பாட்டிலின் அடிப்பகுதி, மூடி, மூடியின் உள்பகுதியை பாருங்க. அவற்றில் அழுக்கு கசடு எல்லாம் சேரும். அப்பப்போ சுத்தம் செய்துகிட்டே இருக்கணும். எந்த பொருளா இருந்தாலும் சுத்தபத்தமா வச்சுக்கணும். இந்த மாதிரியான பொருட்கள் பயன்பாட்டினால வரக்கூடிய உடல் உபாதைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு கட்டுக்குள் வைக்கணும். அதற்குண்டான சிகிச்சை முறைகளை கையாளணும். பிளாஸ்டிக் பெட் பாட்டிலுக்கு பதிலா காப்பர் பாட்டில், எவர் சில்வர் பாட்டில்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் சமாச்சாரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம்ங்கிற பொன்மொழி உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் பித்தளை, செம்பு, வெங்கல பாத்திரங்கள் பயன்பாட்டுக்கு வருது. அதுல ஒரு வியாபார நோக்கம் இருந்தாலும் நமது உடல்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை இவற்றை நினைவில் வைத்து செயல்படுவோம், செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல்
0: உங்கள் சாய்ஸ்.

7:36 நிமிடங்களுக்கு 102.3 பாட்டு தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டேல இப்போ கேட்க போற இந்த பாட்டு அன்னலக்ஷ்மி சண்டியரே பாட்டுடைய இன்னொரு வெர்ஷன். இது கமல்ஹாசன் அண்ட் கோரஸ் வாய்ஸில் இசைராஜா இளையராஜா இசையில் விருமாண்டி படத்தில் இருந்து வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் உலகத்தின் மிகப்பெரிய ஃபுட்பால் திருவிழா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால இன்றைக்கி தான் நெய்மர் அழுததை பார்த்து வேணாம். இந்த மேட்ச் பார்க்கலனாலும் கஷ்டமாகுது. காலையில் 3 மணி 4 மணி 5 மணி இந்த டைம்லலாம் லைவ் ரிலே வருது. அந்த டைமில் கண்ணை முடிச்சு எப்படி பார்க்குறது பார்த்தாலும் வேணாம் நீ என்னை அளவெப்ப அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான். அண்ட் அவங்க அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் அதில் முக்கியமாக 4 பேர் சொல்லணும். ஒருத்தர் இன்றைக்கி அழுதுட்டார். ஏன்னா அவங்களுடைய அந்த டீம் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 போல் 16 இப்போது குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போக முடியல. நெய்மார் அண்ட் பிரேசில் அண்ட் மீதி இருக்கிறது இந்த கிரேட் லெஜண்ட்ஸில் ஹாரிகேன், அப்புறமா மெஸ்ஸி, அப்புறம் ரொனால்டோ. இந்த 3 பேருடைய ஃபேன்ஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் கப் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இங்கிலாந்து, அர்ஜென்டினா அண்ட் போர்ச்சுகல் டீமுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. கிடைக்குமா என்னன்னு தெரில. அண்ட் ஒவ்வொரு நாளும் புது டீம் அண்ட் புது பசங்க ஆடுறது அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. என்னை தாண்டி தொடுங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோல் போஸ்ட்டை அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு மேட்ச் தான் வந்து இன்றைக்கி ஹாலண்ட் அப்படிங்கிற ஒரு வீரர் விளையாண்டது. பிரேசில் மொத்த பிரேசில் அழகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர். அந்த மாதிரி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துக்கிட்டு இருக்கிற உலகக்கோப்பை ஃபுட்பால் திருவிழா பற்றின மோர் அப்டேட்ஸ் இந்த பாட்டுக்கு அப்புறமா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே 7:38 நிமிடங்களுக்கு இன்பா கூட உங்கள் ஃபேவரட் விபி.

0: ரெண்டு
1: மாங்காடோய், ரெண்டு மாங்காடோய், அடவத்த கல்லு, அடவத்த கல்லு, ரெட்ட மாங்கா.
2: பிபி கூட சித்ரா பாடுவாங்க அண்ட் கோரஸ் பாடுறாங்க. வைரமுத்தெழுந்து ஏ ரஹ்மான் மியூசிக்கில் இந்த ஆல்பம் குரு அப்படிங்கிற ஆல்பம்லேருந்து வந்தது. அண்ட் இந்த ஆல்பத்தில் நன்னாரே, அப்புறமா மான்புரு மங்கையே, அண்ட் அதே மாதிரி ஜோடி ஜோடி அந்த மாதிரி செம் பாட்டெலாம் இருந்ததுனால இந்த பாட்டை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அண்ட் கேட்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, செம ஜாலியான பாட்டு. எஸ்பிபி சூப்பராக பாடியிருப்பாங்க, கூட சித்ராவை செம்மையாக பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் இப்போது 7:41 நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்.
1: ரெண்டு மாங்காடோய், ரெண்டு மாங்காடோய், அடவத்த கல்லு, அடவத்த கல்லு, ரெட்ட மாங்கா, அடவத்த கல்லு, ஒத்த கல்லு, ரெண்டு மாங்கா.

0: 32 புலி 3 பாட்டுக்கு தான் 32 புலி 3 பாட்டுக்கு இதான்
1: ஏழு மணி 47 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே பாட்டும் பயணமும். சூளை ரீஜா மனோகரன், வீரராகவன், பிரபாகரன், சூளை ரீஜா மனோகரன் இன்னொரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் எனக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அதை படிக்கிறப்போ. ஓகே, ஜோடி ஜோடி பாட்டு அப்படி வருடி சென்றது அப்படின்னு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. சரி ஓகே. ஹேமலதா, பர்வதத்தினி, அடையாளம் பட்டு, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ் மற்றும் மெசேஜ் அனுப்பினேன் அண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டைப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே டைப் பண்ணாதீங்க, படிக்க மாட்டேன். அண்ட் அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த உலகக்கோப்பை திருவிழா பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான ரெண்டு மேட்சஸ் இன்றைக்கி நடப்போம். நெய்மார் தன்னுடைய ஸ்டார் பிளேயர், அவர் வந்து உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ரசிகர்களை வச்சுருக்கிற நெய்மார் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டார் இந்த மேட்சோட. ஏன்னா அவருக்கு ஃபிட்னஸும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஓகே. அண்ட் அதை தொடர்ந்து இன்றைக்கி நடக்க போகிற முக்கியமான மேட்சில் உலகமே எதிர்பார்த்துட்ருக்குற இன்னொரு ஹீரோ போர்ச்சுகலுடைய கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அண்ட் அவங்க ஸ்பெயினை எதிர்த்து விளையாட போகிறாங்க இன்றைக்கி நைட்டு, தெரிஞ்சிடும். இன்றைக்கி நெய்மார் மாதிரி இவரும் அழுதுகிட்டே ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறாரா இல்லை குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு போகிறாங்களாங்கிறது. அப்புறம் போட்டியை நடத்துகிற யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம் கூட விளையாடுது, இவங்களும் இவங்களுடைய இதுவும் தெரிஞ்சிடும். அண்ட் மெஸ்ஸிக்கு இந்த கப்பு கிடைக்குமா, இதுவும் செகண்டாக. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா லயனல் மெஸ்ஸி அப்படிங்கிறதும் அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறது. அண்ட் அதுவும் நாளைக்கு தெரிஞ்சிடும், குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போகிறாங்களா, எகிப்துக்கு எதிராக விளையாண்டு அவங்க வெளியேறாங்களா இல்லை உள்ளே போகிறாங்களா அடுத்த ரவுண்டுக்கு அப்படிங்கிறது. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான மேட்ச்சு சுவிட்சர்லாந்து அண்டு கொலம்பியா. இந்த மேட்சஸ் எல்லாமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்சஸ் அண்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு மேட்சஸ். அண்ட் எப்போவுமே இந்த ரவுண்ட் ஆஃப் 16 அப்படிங்கிற அந்த தொடர்ந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் மேட்சஸ் எல்லாம் வந்து உலகக்கோப்பை ஃபுட்பாலில் நம்ம எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை தரும். ஸோ மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டு நவக்கரை.

இசை பூமியை ஆழட்டும், 1,000,000,000,000,000 முறை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டை திரும்ப கேட்குற ஒரு மகிழ்ச்சி. அதாவது அந்த பாட்டை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்காக அதை ஒலிபரப்புற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான். அண்ட் மண்டே மியூசிக் டேல இதே மாதிரி இசையோட இதே மாதிரி பாடல்களோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இன்பா. அண்ட் நிகழ்ச்சியில் மதியத்திலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசினேன் அண்ட் கேம் ஷோவில் பங்கேற்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும், மெசேஜ் அனுப்பின நேயர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. அண்ட் இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். தொடர்ந்து இசை கேட்டுக்கொண்டிருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்.

0: அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதற மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல், உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரி இன்னும் முனிவர் போயிடுவார், அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம் பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல், உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தால் 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா.
1: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2-08-53 மற்றும் ஒரு 2-838-9-8-7-1 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
2: வான்வெளியில் வட்டமிடும்.

0: அடுத்து கேட்பது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார்,

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம்.

0: 0044-295-2853 மற்றும் ஒரு 2838-98-71 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய தவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தவைக்க அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு July 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா்.

இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீதேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

உபத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் இணையரை வணக்கம். நேரம் 8:09 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி எப்போவுமே உங்களுக்காக சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையை தந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்து தான் பேச போகிறோம்.

0: சீக்கிரமாக என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்நேரம் உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியாது. நானே சொல்கிறேன், போஸ்ட் ஒன்று ஒன்று போட்டிருந்தேன். ஆசையுடன் வாங்கி பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருள் இது. அதுவும் இந்த காலத்தில் இந்த இன்டர்நெட் ஷாப்பிங்லாம் வந்தோன்னே பார்க்கறதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஃபேஸ்புக் திறந்தா, இன்ஸ்டாகிராம் திறந்தா, கூகுள் போனால், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆடை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை போட்டு அவள் பார்க்கும்போது, சே இதை வாங்க நல்லாயிருக்குமே, ஒரு ஆர்னமெண்ட்டோ இல்லை ஒரு ஹவுஸ் ஹோல்டு பொருட்களோ ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்பொழுது ஒரு ஆசை வரும். ஆசையோடு வாங்கி என்ன பண்ணியிருப்போம்னா, அதை ரேக்கில் வச்சுருப்போம், ஷெல்ஃபில் வச்சுருப்போம், அது அதுக்கப்புறம் தொட்டுருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட கண்டிப்பாக பல பொருள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளை ஆசையோடு வாங்கி இன்னும் பயன்படுத்தாமலே வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 044-295-2853-2838-9871 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க உத் பாரத் தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் உத் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சந்திரசேகர்.
1: எஸ் மேம், நான் வந்து அதிகமா வாங்கின பொருள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வீட்டுல அந்த 2-in-1 அப்படின்னு இருக்கு மேம், டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோரே அந்த ஸ்டீரியோல போட்டு கேட்கலாம் அது இது அப்படின்னு வாங்கினேன். பட் என்கிட்ட பேரலல்ல செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால நான் அது அவ்வளவா வாங்கல. பட் அப்பா அம்மாக்கு ரொம்ப இஷ்டம் அதுல சாங்ஸ் அப்படிங்கறது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் கடைசியில அவ்வளவா அந்த பாட்டு அப்படிங்கறது கேட்கல. கடைசியில நாங்க எல்லாருமே எங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய இந்த செல்போன் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம்.
0: ஆமா, எல்லாரும் அதுக்கு மூவ் ஆயிட்டோம் இல்லையா?
1: பிரத்யேகமான சில சோசியல் மீடியாவும் இருக்கு கேக்கறதுக்கு.
0: சூப்பர். அந்த டேப் ரெக்கார்டர் தான் உங்கள்ட்ட இருக்கிற ஆசையை வாங்கி பயன்படுத்த பொருள் இல்லையா?
2: கூப்பிடுறீங்க?
0: கேக்குது சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்க பேர் என்ன?
2: நரசிம்மன். நரசிம்மன்
0: சொல்லுங்க. நரசிம்மன் சார்,
2: திருமலூர். திருமலூர் நரசிம்மன்.
0: ஓகே சொல்லுங்க.
2: ஹலோ.
0: ஹலோ.
2: கேக்குதா மேடம்?
0: கேக்குது சார், சொல்லுங்க.
2: 1970 ஒரு கை ரேடியோ வாங்கினா, சின்ன டான்டஸ்னு பேர் அதுக்கு.
0: ஓகே,
2: அது வாங்கி நான் ஒண்ணு இது பாட்டே அதெல்லாம் கேட்டுக்கிறேன்.
0: ஓ, இன்னும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா, அப்படியே கிளீனா அப்பப்பா சர்வீஸ் பண்ணிட்டு நானே சர்வீஸ் பண்ணுவேன். ஒண்ணு அத்தியாசமா இருக்க ரேடியா, புது ரேடியா மாதிரி பாருனா தேங்க. அது பேரம் பேசே கேக்குறேன். என்ன ஒண்ணும் அந்த ரேடியா வச்சுக்கிறேன் நீங்களே போடா.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் உத் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: வணக்கம் நாராயணன் சார், சொல்லுங்க.
3: ஆசைப்பட்டு ஒரு ஷூ வாங்கணுமா?
0: ஓகே.
3: 15 வருஷமா வீட்டுல இருக்குதுமா.
0: 15 வருஷமா ஷூ போடாம வச்சிருக்கீங்களா?
3: சின்னதுல போட்டுக்கிறேன் மாசு, அந்த ஆசையதே வாங்கிட்டேன். அதை பார்த்த உடனே
0: அதுக்கப்புறம்
3: இப்படி போடணும் அப்படி போடணும் அது போடாமயே வச்சிங்க.
0: ஓகே, இதுக்கப்புறம் போட ட்ரை பண்ணுங்க சரியா?
3: உங்க வாய் முகத்தம் கண்டிப்பா நடக்கணும்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.

0: நம்மகிட்ட பேச போற அடுத்த நேர் யாருக்கு எடுத்து தெரிஞ்சுப்போம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார். மேடம், கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன்.
0: வணக்கம் பார்த்திபன் சார், சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மூணு விஷயம் மேடம். ஒண்ணு வந்து கல்யாணத்துக்கு வாங்கின கோட்டு.
0: ஓகே, அது ஒரு நாள் தான், அவ்வளவுதான்.
1: ஒரு நாள் தான் போடுறோம்.
0: ஆமா,
1: அப்புறம் 15 வருஷமா இப்ப வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருப்பேன், மடிச்சு பீரோல வச்சிருவேன்.
0: ஓகே,
1: அது அப்புறம் ஒண்ணு வாட்ச் மேடம்.
0: வாட்ச்
1: 15 வருஷம், 15 வருஷமா வச்சிருக்கேன். வானொலி வந்து எங்க அப்பா, அதுவும் எங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு, எங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு வாங்கினாரு ஒரு வானொலி. அதாவது மஞ்சள் நிறுவட்ட பண்ணிட்டு அந்த காசை வச்சு வாங்கிட்டாரு பொருளு. அதுவும் அவர் பத்திரமா வச்சிருக்காரு.
0: சூப்பர்
1: முனிஷி மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாம் அழகா கால் பண்ணி அவங்க வந்து ஆசையா வாங்கி பயன்படுத்தாம வச்சிருக்கிற பொருள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி எங்கிட்ட பகிர்ந்துக்க 044 அப்படின்ற இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2952 08 53 2839 8178 71 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலா வரப்போறது அயன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பென்னிதயாள், ஹரிச்சரன் மற்றும் சின்மய குரல்ல, பா விஜய் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. சோ ஸ்டே டியூன், இது வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:21:33. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னா, நீங்கள் ரொம்ப ஆசையாக ஒரு பொருளை வாங்கி நான் பத்திரமாக பூட்டி வச்சுருக்கேன் மேடம் அப்படின்னா அது என்ன பொருள் தான் நீங்கள் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர் நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
1: நான் பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர் வாங்கினேன்.
0: ஓகே.
1: அது இப்ப சுவாமி பாட்டு, சினிமா பாட்டு, எல்லா பாட்டு, இங்கிலீஷ் மியூசிக் அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 300 CD வாங்கியும் அப்படியே பயன்படுத்த முடியாம பரன் மேல கிடையாது.
0: பரன் மேல பத்திரமா வச்சிருக்கீங்க?
1: பத்திரமா
0: வச்சிருக்கேன்.
1: இப்ப எல்லாமே மொபைல்ல வந்துருச்சு, வந்துருச்சு இல்லையா?
0: லேப்டாப் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம்,
1: எஃப்எம்லயே கேக்குறோம் நிறையா.
0: ஆமா,
1: அத கேட்க முடியல.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், முருகன் பேசுறேங்க.
0: வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க.
2: ஜெராக்ஸ் பிரிண்டருங்க.
0: ஓ, நீங்க பிரிண்டர் வாங்குனீங்களா?
2: கொரோனாக்கு முன்னாடி வாங்கினேன். அந்த டைம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு, வரல.
0: ஓகே,
2: அப்படியே பெண்டிங் ஆகி அப்படியே விட்டாச்சு.
0: அப்படியே இருக்கு இன்னும். ஓகே சார்,
2: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.
3: பெண்ணா?
0: ஹலோ.
3: ஹலோ. ஆமாங்க மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி யோஷ்டி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி மேடம்.

0: பேசுவாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி போச்சு பாட்டு பாடுறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்செட் மாட்டிட்டு மைக்கு கரெக்டா வச்சு
1: கரெக்டா பாடலாம்னு வாங்கிருக்கீங்க.
0: வாங்கினேன் அந்த நிகழ்ச்சி என்ன போச்சு அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்றதுக்கு எந்த தேவையும் இல்ல.
1: ஓகே
0: எப்பயா வீடியோ கால் பண்ணனானாக்கா யூஸ் பண்ணுவோம் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல.
1: ஓகே சார் அந்த அந்த ஹெட்செட் தான்
0: அவ்வளவுதான் என்ன இருக்கு.
1: ஓகே சார் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்.
0: நன்றி சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி என்னென்ன வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸும் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0444-295-2-0853-2-8-3-8-9-8-7-1. கமெண்ட் பண்ண வேண்டிய ஃபேஸ்புக் பேஜ் வியோத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம நீ ஒரு நாள் நிகழ்ச்சியுடைய இரண்டாவது பாடல் என்ன பாடல் அப்படின்னா ஒத்த சொல்லால அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஆடுகளம் திரைப்படத்திற்காக வேல்முருகன் குரல்ல ஜெயபிரகாஷ்குமார் இசையில தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். விவத்பாரை தமிழகம் 32.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், உத்பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மணலி மாறன்.
0: மணலி மாறன், சொல்லுங்க சார்.
1: மேடம், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம் எச்சத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம காதுல வட்டி மாட்டிக்கிட்டு அப்படியே மைக்கோட வருமே.
0: ஆமா,
1: அது வந்து ஒன்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல பிராண்ட்ல வாங்கினேன்.
0: ஓகே.
1: அது எதுக்காக வாங்கினோம்னாக்கா, நம்ம வானொலியில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சிங்கர்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் ஆசை ஆசையாக வாங்கி நான் பத்திரமா வச்சுருக்கேன், யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது என்ன பொருளாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. அப்போல்லாம் வந்து கடைக்கு போய் தான் ஒன்றை வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம வீட்டில் இருந்துட்டு ஃபோனில் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்ம வீட்டையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணி பத்திரமா இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்ன பொருள், காலர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் ஆர்டிக் பிளஸ் மேம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: என்கிட்ட ஒரு பேண்ட் இருக்கு மேடம், அது
0: ஓகே,
1: அஞ்சு வருஷமா இருக்கு, போட்டியே வச்சிருக்கேன், பத்திரம் யூஸ் பண்ணவே இல்லை மேடம்.
0: ஓகே, ஆசையா வாங்கிருப்பீங்க இல்லையா, போட்டுக்கலான்னு
1: பார்த்தல, அதான் சைஸ் பார்த்தலன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன்.
0: ஓகே,
1: அப்படியே இருக்கு என்கிட்ட.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சுந்தரமூர்த்தி சென்னை, கவி சுந்தரமூர்த்தி சென்னை கொளத்தூர்லேருந்து பேசுறேமா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து ஒரு புத்தகம் விரும்பி, நானு மத்த பொருள் தான் இல்ல, புத்தகம் விரும்பி நானு. எங்க போனாலும் புத்தகம் வாங்கி வந்துருங்க. என் வீட்டுல லைப்ரரி ஒண்ணு இருக்கு, அது 800 புத்தகங்கள் இருக்கும். எனக்கு பிடித்த புத்தகம், என்னுடைய புத்தகங்களும் இருக்கு வந்து, இருந்தா கூட எங்க கண்ணதாசன் புத்தகங்களும் வாலியல் புத்தகங்களும் எல்லாமே எங்க நான் வச்சிருக்கேன். நான் அது ஒரு பொக்கிஷம் மாட்டோம், யாரும் தொடாத பாத்துக்கு நான் படிப்பேன். அது அப்படியே வச்சிருவேன், நான் வந்து யாரும் படிக்கணும்னா எடுத்து அந்த இடத்துல வச்சிருந்தோம் நாங்க. அதே போல ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணின்னு வந்து அந்த புக்ஸ் அப்படியே இருக்க வந்தது. இந்த வாலியல் புக் பாத்தீங்கன்னா, அந்த பாண்டவர் பூமி, அவதார புருஷன், ராமானுஜன் குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன் பாத்தீங்கன்னா, நம்பிக்கை மலர்கள், அந்தி சந்தி, அர்த்தஜாமம், வனவாசம், போகம், யோகன், அது போல புத்தகங்கள்லாம் நான் வச்சிருப்பேன், நான் படிச்சுனே இருப்போம். எனக்கு அதுதான் பொக்கிஷமா. எனக்கு நான் எப்ப போனாலும் கடைக்கு போனா புத்தகம் தான், புத்தகம் விரும்பி நான் புத்தகம் தான் வாங்கி வச்சிருப்பேன். இன்னைக்கு அந்த மெயின்டைன் பண்ணே வரேன். என்னுடைய லைப்ரரியில 800 புக் இருக்கு.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: நான் செவிலிமேடு, காஞ்சிபுரத்துல இருந்து அமிர்தஸ்ரீ பேசுறேன்.
0: வணக்கம் அமிர்தஸ்ரீ, சொல்லுங்க. இனி கேள்வி தெரியுமா?
3: தெரியுமே,
0: சொல்லுங்க.
3: நான் வந்து லைப்ரரி புக்ஸ் வந்து ஒரு வாட்டி தான் படிச்சேன், மற்றபடி டிராயர்ல.
0: புக்கு வாங்கி பத்திரமா டிராயர்ல படிக்காம வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பர், சீக்கிரம் அதை படிச்சிருங்க.
3: ஓகே,
0: உங்களுக்காக அந்த புக்கும் காத்துக்கிட்டே இருக்கும்.
3: அந்த மாதிரி இருக்கா?
0: என்னது,
3: உங்களுக்கும் ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா?
0: கண்டிப்பா எனக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்கு. நான் அப்புறமா கடைசியா உங்களுக்கு சொல்றேன்.
3: ஆ ஓகேங்க மேடம்,
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம், உத்பாரை தமிழ் எஃப்எம்.
4: மேடம் கலவு சொல்லுது, ராஜேஷ்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: மேடம் நான் ஒரு மோதிரம் ஒண்ணு வாங்கினேன்
0: மேடம். ஓகே,
4: அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து விரல மாட்டி பார்த்தா மாட்ட முடியல.
0: அச்சோ, சைஸ் சரியில்லாம போச்சா உங்களுக்கும்?
4: அப்படியே அதை அப்படியே வீட்டுல வச்சிருக்கேன் மேடம்.
0: பத்திரமா நீங்களும் வச்சிருக்கீங்க. ஓகே சார், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி மேடம்.

காலர்ஸ் எல்லாம் அழகாக கால் பண்ணி என்னென்ன பொருள் பத்திரமா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்ம பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். பட்டு பட்டு பட்டாம் பூச்சின்னு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன திரைப்படத்தில் இருந்தனா, தேலாலங்கடி திரைப்படத்திற்காக சிம்பு மற்றும் மானசி ஸ்காட் குரல்ல, நாமத்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையில. ஸோ ஸ்டே டியூன் இன் தி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: நேரம் 8:40 நீங்க இணைஞ்சிருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம். ஹலோ. ஓகே, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், கேக்க தமிழ் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நான் வந்து பழைய டிவி ஒண்ணு இருக்குல்ல, குண்டா இருக்குமே.
0: ஆமா,
1: அது வச்சிருக்கேன் மேடம். யூஸ் பண்ண
0: இன்னும் வச்சிருக்கீங்களா?
1: ஆமா, பரண மேல தூக்கி வச்சிருக்கேன்.
0: ஓகே, தூக்கி போட மனசு இல்லாம.
1: ஆமா, எப்பாவது கைட்டி திருப்பி கரெக்டா இருக்கான்னு பாப்பேன்.
0: ஓகே,
1: அது வந்து வெறும் ஆண்டினாவிலேயே பாக்கலாம். கனெக்ஷன் தேவையில்லை. அது சாதா மின்னலா இருக்கு இல்லையா, மூணு ஆண்டினா வருமே.
0: ஆமா,
1: அது மாதிரி வச்சுட்டு அதுல பாப்பேன். நன்றி. அப்புறம் நான் வீட்டில் அது டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. நாங்கள் கொடுத்து விடுங்கன்னு சொன்னால் நான் நம்பர் கொடுத்தேன்னா கொடுத்து விட்டாங்க. வீட்டில் வந்தானே, வீட்டிலே ஃப்ரெண்டு ஹாலில் ஒரு டீப்பா, அப்புறம் டைனிங் ஹாலில் ஒரு டீப்பா இருக்கு, மர டீப்பா இருக்கிறது.
0: ஓகே,
1: வீட்டில் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் தரல, இந்த டீப்பா போடக்கூடாது, இப்போ வேண்டாம், இது பழசாகட்டும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது போடணும்னா குழந்தைங்க வந்த பிறகு குழந்தைங்க உடைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ஃபைபர் மாதிரி நல்ல கட்டியாக இருந்த கண்ணாடி.
0: ஓகே,
1: ஆனா அது வந்து இப்ப வந்து என்னது, மேல் மாடியில வந்து அது ஓய்வு எடுத்துட்டு இருக்கு.
0: ஆசையா வாங்கி வச்சு மேல் மாடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்கா?
1: ஆமா, ஆனா நம்பிக்கை இருக்கு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம அந்த டீப்பால உட்காந்து நாம வந்து பயன்படுத்துவோம். டீப்பா சேர் போட்டு உட்காந்து பயன்படுத்துவோம், வர்ற வாழ்க்கை அதுல வச்சு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் படைப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கதான் செய்யறது. ஆளு பெயிண்டே இருக்குது பாருங்க.
0: ஓகே, சீக்கிரம் உங்களோட ஆசை வந்து நிறைவேறிடும், கவலைப்படாதீங்க.
1: நன்றி.
0: நன்றி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தாம்பரத்துல இருந்து ஜெனிதா கால் பண்றேன் மேம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
2: ஆக்சுவலா நான் ஒரு ப்ளூடூத் வாங்கினேன்.
0: சரி,
2: ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர். அது 1 இயர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா அது அப்படியே ஓரமா வச்சு ரேடியோக்கு மாறிட்டேன்.
0: ஓ, ரேடியோக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்களா நீங்க?
2: நன்றி.
0: எல்லாருமே அழகான கியூட் கியூட் பொருட்களை வாங்கி வச்சு அதை பாவம் யூஸ் பண்ணாம இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வபுத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேம், சொல்லுங்க.

0: சாப்பிடல, அந்த டேட் சாப்பிடாதான் இருக்குங்க.
1: ஓ, பத்திரமா அந்த வாட்ச் வச்சிருக்கீங்க?
0: பத்திரமா கேட்டேன் பையன், எந்த வாட்ச் வேணும்
2: ஸ்கூல்ல படிக்கும்போது 7th or 8th தெரியல, காமராஜர் பர்த்டேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எல்லாரும் தான் உட்காந்துருக்கோம். எல்லாருக்குமே ஒரு ஒரு நோட்டு கொடுத்தாங்க.
1: வெளியில
2: இருந்து யாரோ சமூக சேவையா தெரியல வந்து எல்லாருக்கும் ஒரு நோட் கொடுத்தாங்க. நோட்டு வந்து ரொம்ப அந்த பிக்சர் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த சீனரி ஒரு அழகான பிக்சர் இருந்தது. எல்லாருமே வாங்கிட்டோம். மறுநாள்ல இருந்து எல்லாருமே அது ரஃப் நோட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நோட் போர்டுல எழுதி போடுறதுலாம் அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எழுத மனசே வரல. சரி, அடுத்த வருஷம் ஏன்னா எழுதுனா அது ரஃப் நோட்டா யூஸ் பண்ணா அந்த 1 year அதை தூக்கிதான் போடணும். எனக்கு அந்த நோட்டை தூக்கி போட மனசே வரல. சோ நான் யூஸ் பண்ணாமதான் வச்சிருந்தேன். சரி, அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். 9th, 10th, 11th, 12th காலேஜ் எதுக்குமே யூஸ் பண்ணல. இப்ப கூட மேல அலமாரில அந்த நோட்டு ஒரு ஒரு ஒரு இதுல போட்டு மூடி வச்சு, அந்த பழைய நோட்ஸ் அதெல்லாம் இருந்ததுல அதோட மூடி வச்சு மேல இருக்கு.
1: இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
2: ரொம்ப நன்றி.
1: எல்லாரும் பயங்கர ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கின நோட்டு, ரேடியோ, டிவி இன்னும் வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடும் சைட்ல. அப்படியே என்ன பாட்டு அப்படின்னா, சுத்துது சுத்துது அப்படின்னு ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. கண்டென் காதலை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்ல, நாமத்குமார் வரிகள்ல, வித்யாசாகர் இசையில. ஸ்டேட்யூன் இது உத்பாதி தமிழகம் 102.3.

0: கண்டன் காதலை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. இந்த பாட்டில் ஹரிஹரன் சார் பாடத்து கேட்கும்போது நமக்கு மூச்சும் அங்கே ஏன் சார் கொஞ்சம் மூச்சு விடுங்க அப்படி இருக்கும் நம்மளுக்கு. நேரம் 8:51 நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஆசை ஆசையாக வாங்கி நான் இன்னும் பயன்படுத்தாமல் பத்திரமா வச்சிருக்கிற பொருள் என்னென்னு தான் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வரை தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்களுக்கு பேசுறீங்க?
1: நான் குமார் பேசுறேன் மேடம், கோனிமேட்ல இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: பாத்தீங்களா, எனக்கு வந்து எங்க மாமா வந்து எனக்கு ஒரு மோந்திரம் வாங்கி கொடுத்தாங்க மேடம்.
0: சரி,
1: அந்த மோந்திரம் வந்து போட முடியல, அதான் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதா எனக்கு கொடுத்துட்டாரு.
0: ஓ, உங்களுக்கும் அந்த சைஸ் ப்ராப்ளம்.
1: ஆமா மேடம், அது ஒன்னும் அதேதான் வச்சிருக்கேன் மேடம்.
0: நீங்களும் பத்திரமா வச்சிருக்கீங்க இல்லையா?
2: வணக்கம்
0: சார், சொல்லுங்க.
2: முதல் முதல்ல அப்பெல்லாம் பண்பலையோ இதெல்லாம் கிடையாது, எஃப்எம் இதெல்லாம். நம்ம வீட்டு வார நிகழ்ச்சி மத்தியான 250 கடைசியில் வரும், கடைசியில. அப்ப அதான் அதெல்லாம் கேட்போம். இரவு 7:30 8:30 கேம்னாலாம் வரும். இப்ப அந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்ல, பண்பலை வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சியை கேட்டு நம்ம ரசிச்ச காலம் உண்டு.
0: ஓகே சார்,
2: இப்போ அதே வந்து வாயில் பெட்டி வச்சிருந்தா அது பாடுறது இல்லம்மா.
0: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: நன்றி சார்.

0: வணக்கம், புத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், தென்காசி மாவட்டத்தில் இருந்து.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதாவது நான் பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருள்.
0: ஒன்னு
1: வந்து என்னுடைய ஆல்பம், ஒரு 8வது வகுப்பு படிக்கும் போது எடுத்த ஆல்பம்.
0: ஓகே.
1: இன்னொன்னு வந்து நான் பொங்கலுக்கு கிரீட்டிங் ரஜினிகாந்துக்கு அனுப்பினேன்.
0: ஓ ஓகே.
1: அவர் சைன் போட்டு அனுப்பின ஒரு கிரீட்டிங்ஸ் என்கிட்ட
0: இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
1: பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப பாக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல எடுத்த போட்டோவை என் பையன்ட்ட காமிச்சா நீங்களே இல்ல அப்படிங்க. அத நினைச்சா கொஞ்சம் சிரிப்பாதாமா வருது.
0: ஆமா, கண்டிப்பா நம்ம குழந்தைங்கள்ட்ட போட்டோ காமிக்கும் போது உங்களை மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு.

0: இல்ல எவ்வளவு மாற்றங்கள் இருக்குங்கிறத பாக்க முடியுது நமக்கு
1: கண்டிப்பா.
0: என்னைக்காவது மன உளைச்சல் இருந்ததுன்னா அந்த ஆல்பத்தை பார்த்தேன், எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆயிடும்.
1: ரிலாக்ஸ் ஆயிடும். சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம் உத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சி. எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பர். நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குதுங்க மேம். நான் வந்து ஆசைப்பட்டு மைக்ரோ ஓவன் ஒண்ணு வாங்கினாங்க மேம்.
1: ஓகே,
2: ஃபேஸ்புக்லயும் போட்டேன், இப்ப லைன் கிடைச்சிச்சு, சரின்னு சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வாங்கிட்டு அதனால ஆரம்பத்துல எல்லாம் கேக் எல்லாம் பண்ணணும், அப்பளம் பொரிச்சோம், சிப்ஸ் பண்ணணும், ஆயில் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பரா பண்ணணும். அப்புறம் இப்ப அது வளைய மாட்டேங்குது, அதை எடுத்து வச்சு பண்றதுக்கு அது அப்படியே மூளையில அப்படியே இருக்கு.
1: சமையல் குறிப்பு எல்லாம் போடும் போது அவன் வச்சு சமையல் குறிப்பா பார்த்து எடுத்துட்டு இருப்போம்.
2: ஆமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டு மல்லிகா பத்ரிநாத் அவங்களோட டிப்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். அது செய்யறதுக்கு அடுப்புல செஞ்சுட்டு போயிடலாம் போ அப்படின்ற மாதிரி, அது கெயின் பண்றதுக்கு மறைச்சிக்கிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கேங்க. அது இன்னைக்கு நீங்க கேட்டவனே அந்த டாபிக் ஞாபகம் வந்துருக்குங்க.
1: சூப்பர் மேம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ மேம், பாடல்கள் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ.
1: காலர்ஸ் எல்லாம் அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். மீரா வெங்கட்ராமன், வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுற மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறதுக்கு, நாலு கால்களுக்கு பயிற்சி கொடுப்பேன் சொல்லி 4000 ரூபாய் கொடுத்து ஒன்று வாங்கினா நான் ஒரு வாரம் தான் ஓட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து ஆசையாசையாக வாங்கின பொருள் வந்து ஒரு ஹேண்ட்பேக், ரொம்ப அழகாக இருக்கும், பயன்படுத்த மனசெல்லாமல் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் வந்து 40 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின வானொலி பெட்டி பழுதாயிடுச்சு, பழா இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பர்வதவர்த்தினி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அதே போல் பிரபாகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஆசையாக வாங்கின 2 கை கடிகாரங்கள் மற்றும் கையடக்க கேமரா இது எல்லாமே வந்து பத்திரமாக வச்சுருக்கேன் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபோன் வந்துருச்சு, எல்லா வேலையும் டைமும் ஃபோன்லேயே பார்த்துட்றோம், ஃபோட்டோ ஃபோன்லேயே எடுத்துடுறோம், ஸோ இந்த பொருள்லாம் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.

சுழிரேஜா மனோகரன் வந்து ஆசையாக வந்து ஒரு வாக்மேன் வாங்கினா அதை இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் வந்து 1970 அப்பா அவங்க அப்பா ஆசையோடு வாங்கி கொடுத்த சட்டைப்பையில் மட்டும் சிறு கடிகாரம் தங்கமுலாம் பூசிய மை எழுத்துக்கொள் பேனா இதெல்லாம் அவங்க பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் வந்து ஒரு ரெக்கார்ட் பிளேயர் ஆசையாக வாங்கின இந்த சிடி பிளேயர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார் கால் பண்ணி கூட. பாபு முல்லக்கார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹாய்டா மஹி வணக்கம் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அதே போல் கமலாவரதன், காதர் மீரான் சாஹிப் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சூப்பரெல்லாம் சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது சிவமன சக்தி திரைப்படத்திற்காக ரஞ்சித் குரல நாமத்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு நிறைந்துங்கள். இது விவத் பாரதி தமிழ் 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: தமக்கையும் தம்பியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் கரையோர மண்டபத்திலே. அப்போது குந்தவை பிராட்டி தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனிடம்,
3: தம்பி, நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு வர கட்டளை பிறந்திருக்காது. நீ சுதந்திர மன்னனாகியிருப்பாய். அப்போது உன்னை யார் சிறைப்பிடிக்க முடியும் என்று கேட்கிறாள்.
2: மேலும் இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக அவ்விதம் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா?
3: பொன்னியின் செல்வா, நீ இலங்கை ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டிருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைந்திருப்பார். மிச்சமுள்ள சோழ சாம்ராஜ்யத்தை உன் தமையனுக்கும் மதுராந்தகனுக்கும் பிரித்து கொடுத்து மன நிம்மதி அடைந்திருப்பார். இப்போதும் அதற்குத்தான் முயற்சி நடக்கிறது. தம்பி, கொள்ளிடத்துக்கு வடக்கே ஒரு ராஜ்யமாகவும் தெற்கே ஒரு ராஜ்யமாகவும் பிரித்துவிட பிரயத்தனம் நடக்கிறது. நீ வந்தால் இது விஷயத்தில் தந்தைக்கு உதவியிருப்பாய் என்று அவருக்கு நம்பிக்கை. முன்னால் உனக்கு சொல்லி அனுப்பி நீ வராதபடியால் இப்போது சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் சொன்னார். இலங்கை ராஜ்யத்தை நீ மறுத்துவிட்டாய் என்பது சக்கரவர்த்திக்கு நன்றாய் தெரியும்.
2: ராஜ்யத்தை பிரிப்பதற்கு நான் ஒரு நாளும் உதவியாயிருக்க மாட்டேன். அதைப்போல குற்றம் வேறொன்றுமில்லை. அதைவிட சித்தப்பா மதுராந்தகருக்கே முழு ராஜ்யத்தையும் கொடுத்து விடலாம்.
3: அப்படியானால் முதன் மந்திரியும் நீயும் ஒரே மாதிரி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆம், முதன் மந்திரியும் அப்படித்தான் கருதுகிறார். இலங்கைக்கு அவர் வந்ததே இதை பற்றி என்னுடன் கலந்து பேசுவதற்காகத்தான். அக்கா, இலங்கை ராஜ்யத்தை நான் வேண்டாம் என்று மறுத்ததன் உண்மை காரணத்தை சொல்லட்டுமா?
3: என்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வாய் தம்பி?
2: ஆம், என் அந்தரங்கத்தை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லைதான். இலங்கைக்கு போவதற்கு முன்னால் அந்நாட்டை பற்றி பிரமாதமாக எண்ணியிருந்தேன். போன பிறகுதான் அது எவ்வளவு சிறிய நாடு என்று தெரிந்தது. குதிரையில் அல்லது யானையில் ஏறி புறப்பட்டால் ஒரே நாளில் அந்நாட்டின் மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு போய்விடலாம்.
3: சோழ நாடு மட்டும் அதைவிட பெரியதா தம்பி? இந்த நாட்டையும் அப்படி ஒரே நாளில் குதிரை ஏறி கடந்து விட முடியாதா?
2: சோழ நாடும் சிறியதுதான். ஆகையினால் சோழ நாட்டு கிரீடத்தை எனக்கு யாரேனும் அளித்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். இந்த தெய்வ தமிழகத்தை சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று பிரித்தார்களே, அவர்கள் பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலேதான் தமிழகத்தில் வீராதி வீரர்கள் பிறந்தும் இந்த நாடு சோபிப்பதில்லை. வடநாட்டிலே சந்திரகுப்தர் என்ன, அசோகர் என்ன, சமுத்திரகுப்தர் என்ன, விக்ரமாதித்யர் என்ன, ஹர்ஷவர்தர் என்ன, இப்படி மகா சக்கரவர்த்திகள் தோன்றி மகா சாம்ராஜ்யங்களை ஆண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவ்விதம் யாரேனும் பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஆண்டது உண்டா? காஞ்சி பல்லவர் குலத்தில் மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் இருந்தார்கள். பிறகு அந்த குலமும் க்ஷீணித்து விட்டது.
3: அக்கா,
2: நான் ராஜ்யம் ஆளுவதாயிருந்தால் இந்த மாதிரி சின்னஞ்சிறு ராஜ்யத்தை ஆளமாட்டேன். இலங்கை முதல் கங்கை வரையில் பரவி நிலை பெற்ற ராஜ்யத்தை ஆளுவேன். மாலத்தீவிலிருந்து சாவகத்தீவு வரையில் தூர தூர தேசங்களில் புலிக்கொடி பறக்கும் மகாசோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பேன். என்னை பைத்தியக்காரன் என்றுதானே எண்ணுகிறாய்?
3: இல்லை அருள்மொழிவர்மா, என்னைப் போல ஆகாச கோட்டைகள் கட்டுவதற்கும் கற்பனை கனவுகள் காண்பதற்கும் நீயும் ஒருவன் இருக்கிறாயே என்று எண்ணி மகிழ்கிறேன். நீ பைத்தியக்காரனாயிருந்தால் நான் உன்னை விட பெரிய பைத்தியக்காரி.
2: நம்முடைய தந்தையின் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் மனோராஜ்யம் செய்திருந்தார் என்பதை நான் அறிவேன். அவர் காலத்தில் அது பூரணமாய் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் அதை பார்க்கப் போகிறேன்.
3: சோழ சாம்ராஜ்யம் இலங்கை முதல் கங்கை வரையிலும் மாலத்தீவு முதல் சாவகம் வரையிலும் பறந்து விஸ்தரிப்பதை பார்த்துவிட்டுத்தான் நான் சாகப்போகிறேன்.

0: சொல்கிறேன். இந்த எண்ணம் நம் தமையன் ஆதித்த கரிகாலனால் நிறைவேறும் என்று நான் ஒரு காலத்தில் நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது போய்விட்டது. ஆதித்த கரிகாலன் மகாவீரன், ஆனால் மனத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. அதனால் அவன் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. என் மனோரதம் உன்னால் நிறைவேறும் என்ற ஆசை எனக்கு இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அதுவும் கைகூடாமல் போகலாம். அதனாலும் நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னால் கைகூடாவிட்டால் உனக்கு பிறக்கும் பிள்ளையினால் கைகூடும் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். உனக்கு பிறக்கும் புதல்வனை பிறந்த நாளிலிருந்து நானே எடுத்து வளர்ப்பேன். அவனை இந்த உலகம் கண்டறியாத மகாவீரனாக்குவேன். அற்ப ஆசைகளில் அவன் மனத்தை செலுத்த விடாமல் அற்புதங்களை சாதிக்கக்கூடிய புருஷ சிங்கமாக்குவேன். அக்கா, நீ என்னை விட பெரிய பைத்தியம் என்பது நிச்சயம். எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. எனக்கு பிறக்கப் போகும் புதல்வனை பற்றி நீ பேச ஆரம்பித்து விட்டாய். நீ செல்லம் கொடுத்து வளர்க்கும் தோழிகளில் யாருக்காவது அத்தகைய எண்ணம் இருந்தால், என்னை மணந்து கொண்டு மணிமகுடம் சூடி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கலாம் என்ற ஆசை இருந்தால், அது ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. இதை நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிவிடு என்று பொன்னியின் செல்வன் கூறிய போது, அவனுடைய பார்வை ஒருகணம் மண்டபத்தின் தூணுக்கு பின்னால் நின்றிருந்த வானதியின் பால் சென்றது. மறுகணம் அவன் திரும்பிய போது அவனுக்கு எதிரே இருந்த படித்துறை நந்தி விக்கிரகத்தை பார்த்தான். அக்கா, ஒரு செய்தி. இலங்கை சிறிய ராஜ்யமாயிருந்தாலும் அந்த ராஜ்யத்தை முற்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் மகாபுருஷர்கள், பெரிய உள்ளங்களை படைத்தவர்கள். அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். செங்கல்களை கொண்டு மலை போன்ற மேக மண்டலத்தை அளாவிய புத்த ஸ்தூபங்களை நிர்மாணித்தார்கள். 1000-2000 மறைகள் உள்ள புத்த விகாரங்களை கட்டினார்கள். 10,000 தூண்கள் உள்ள மண்டபங்களை எழுப்பினார்கள். புத்த பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளும்படியாக அதோ அந்த தென்னை மர உயரமுள்ள புத்தர் சிலைகளை அமைத்தார்கள். அக்கா, இதோ நமக்கு முன்னால் இருக்கும் நந்தி விக்கிரகத்தை பார். எவ்வளவு சின்னஞ்சிறியதாயிருக்கிறது. அடியும் முடியும் காண முடியாத மகாதேவரின் வாகனமாகிய நந்தி இவ்வளவு சிறியதாகவா இருக்கும்? கைலாசத்தில் பரமசிவனுடைய பரிவாரங்களோ பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாமல் கைலாசத்தின் வாசலில் நின்று காவல் புரிகிறவர் நந்தி தேவர். அவர் இவ்வளவு சிறிய உருவத்துடன் இருந்தால் பூதகணங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதோ பரக்கா, என் கண் முன்னால் இதோ இந்த நந்தி வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிதாகிறது. பிரம்மாண்ட வடிவம் பெற்றியும் மண்டபத்தின் மேற்கூரையை முட்டுகிறது. மேற்கூரை இப்போது போய்விட்டது. நந்தி பகவான் வானமளாவி நிற்கிறார். பூதகணங்கள் வருகின்றார்கள். நந்தி பகவானை பார்த்து பயபக்தியுடன் நின்று சிவனை தரிசிக்க அனுமதி கேட்கிறார்கள். நந்தி பகவான் அவ்வளவு பெரியவராயிருந்தால் சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? தட்சிண மேரு என்று சொல்லும்படி வானை அளாவிய கோபுரம் அமைக்க வேண்டாமா? அதற்கு தக்கபடி பிரகாரங்கள் இருக்க வேண்டாமா? இப்போது சோழ நாட்டில் உள்ள கோயில்கள் அகஸ்திய முனிவர் கோயில் கொள்வதற்குத்தான் ஏற்றவை. சிவபெருமானுக்கு உகந்தவை அல்ல. எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். தம்பி, நம் இரண்டு பேரில் பைத்தியம் யாருக்கு அதிகம் என்று போட்டி போட வேண்டியதுதான். தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறதடா. உட்பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சில காலமாக நான் அடிக்கடி ஒரு பயங்கரமான கனவு காண்கிறேன். மின்னலன ஒளிவீசும் கூறிய கொலைவாள் ஒன்று என் நகக்கட் முன்னால் தோன்றுகிறது. அது யார் மேலேயோ விழப்போகிறது. அது யார் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழ குலத்தைச் சேர்ந்த யாராவது அந்த கொலைவாளுக்கு இரையாகப் போகிறார்களா, அல்லது அந்த சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக துண்டு செய்து நாசமாக்கப் போகும் கொலைவாளா அது என்று தெரியவில்லை. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. ஆமக்கா, வல்லவரையர் கூறிய விவரங்களிலிருந்து எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது. முக்கியமான அபாயம் சோழகுலத்துக்கு யாரிடமிருந்து வரப்போகிறது என்பதை அறிவாயல்லவா என்றான் இளவரசன். பழுவூர் இளையராணி நந்தினியைத்தானே குறிப்பிடுகிறாய் தம்பி?
1: ஆமக்கா, அவள் யார் என்பதையும் அறிவாயல்லவா?
0: வந்தியத்தேவர் கூறிய விவரங்களிலிருந்து அதையும் அறிந்து கொண்டேன். ஆகையினாலேயே இவ்வளவு அவசரமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் குந்தவை.
1: அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான்.
0: இது என்ன கேள்வி தம்பி? எப்படி நான் அதை மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை.
1: என்னை காப்பா

0: பற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேன் அக்கா.
1: என்ன பேசாதிருக்கிறாயே, உனக்கு ஆச்சரியமாயில்லை?
0: ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்.
1: ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்லுகிறேன். காவேரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள்.
0: உயிரை காப்பாற்றியது பெரிதல்லக்கா.
1: எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள்.
0: அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 7-14 உலகங்களும் இணையாகாது.
1: ஏன், நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: குறைவா பேசுறவங்களின் சொற்களில் கருத்தாழம் இருப்பதை பார்க்கிறோம். அருள்மொழிவர்மரின் பேச்சில் நய நுட்பத்தோடு கூடிய பட்டு இழைவு பளிச்சிடுகிறது. தாங்கள் சிம்மாசனம் ஏறுவதற்கு குறுக்கே நிற்கும் பெண் யார்? வந்தியத்தேவன் கேட்டான். ஒரு பெண்ணா, இரண்டு பெண்கள்? இதை சொல்லிட்டு நிச்சயமா ஒரு இடைநிறுத்தம் கொடுத்து வந்தியத்தேவனை உற்று பார்த்திருப்பார். சத்தியம் தர்மம், இந்த ரெண்டு பெண்களை காதலிக்கிறேன், அவர்களுக்காகவே இலங்கை மணிமகுடம் வேண்டாம் என்றேன். இந்த கட்டத்தில் நந்தி மண்டபத்தில் தமக்கைக்கு தரும் விளக்கமே வேறு விதமாக இருக்குது. சோழ சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் ஆலய திருப்பணி அதிகாரியாக என்னை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். இதை கேட்டிருந்தா சிவஞான கண்டராதித்தர் பூரிச்சு போயிருப்பார். சந்திரகுப்த பிரியதர்சனர் என்று குறிப்பிடப்பட்ட சந்திரகுப்த மௌரியர் இந்நடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 1300 வருஷங்களுக்கு முன்னால இத்துணை கண்டத்தின் பெரும்பகுதியை முதன் முதல்ல ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பேரரசர் அசோகவர்தன பிரியதர்சனர் என்னும் அசோகர் சந்திரகுப்த மௌரியரின் பேரர். அப்புறம் வந்த குப்த பேரரசுல சமுத்திரகுப்தரும் அவர் மகன் தேவகுப்தன்னு குறிப்பிடப்படுற சந்திரகுப்த விக்ரமாதித்தனும் சிறந்து விளங்கினாங்க. இந்த நெடுங்கதைக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்ட சிலாதித்யன் பெயர் பெற்ற ஹர்ஷவர்தனரும் விசித்திர சித்தன் பல்லவன் மகேந்திரவர்மனும் சமகாலத்தவர். மாமல்லனான நரசிம்மவர்மர் மகேந்திரரின் புதல்வர். புகழ்பெற்ற பேரரசுகளையெல்லாம் பற்றி சொல்லிட்டு இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்ட பல்லவ குலமும் க்ஷீணித்து விட்டது என்கிறார் அருள்மொழிவர்மர். அதாவது வலுவிழந்து நசிந்து விட்டது. க்ஷீண மெலிந்த நலிந்த க்ஷீணச்சந்திரன் இத்தொடர் தெய்வரை சந்திரன் என்ற பொருளை தருது. இந்த இடத்துல சத்குரு தியாகராஜரின் க்ஷீணமை திருக ஜன்மிஞ்சே சித்தி மானுரா ஓ மனசா என்று தொடங்கும் கீர்த்தனையை நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஏ மனமே, நிலையில்லாத விஷயங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில தள்ளிடும். தேய்ந்து மறையக்கூடியவை, எதையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் பண்ணிடு, வீடு பேரு கிட்டிடும். மாலத்தீவு இந்திய பெருங்கடல்ல லட்சத்தீவுகளுக்கு தெற்கே பவளத்தீவுகளால் ஆன பகுதி. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம், இது மாலத்தீவுகளை குறிப்பிடும் கல்வெட்டு தொடர். திருநந்தி தேவர் கைலையின் காவலர், வேத்திரப்படையின்னு குறிப்பிடப்படுற வெள்ளி பெரம்ப கொண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துபவர். ஒரு சமயம் ஆணவத்துடன் ஒருத்தன் புஷ்பக விமானத்துல வந்தான். நந்திதேவர் சொன்னார், இது பரமனின் கைலாய மலை, வலமாக போ. அந்த முரணை குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு புத்தி சொல்றியான்னு அதட்டினான். ஒரு குரங்குனால உன் நாடு அழியட்டும்னு சபிச்சிட்டார் நந்தியன் பெருமான். அந்த மூர்கன் தான் ராவணன்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன்.

0: மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அம்பிகாபதி திரைப்படத்திற்காக உன்னால் உன்னால் அப்படின்ற பாடல் தான். ஹரிஹரன், ஹரிச்சரன் மற்றும் பூஜா குரலில், வைரமுத்து வரிகளில், ரஹ்மான் இசையில். ஸோ ஸ்டே டியூன், இது உத்பாரத் தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி குரல்ல வைரமுத்து, வரிகள்ல ஏ ரஹ்மான். இசையில காற்று வெளியீடு திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் 9:25. நீங்க இணைஞ்சிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட், ஃபேன், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அத மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் அர்ஜித் சிங் மற்றும் சின்மயி ஸ்ரீபதா குரல்ல, மதன் கார்கி வரிகள்ல, ஏ ரஹ்மான் இசையில, நான் உன் அழகினே 24 திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், இது புத் பாரதி தமிழகம் 102.3.

0: மதம் வேறே, மனம் ஒன்றே, மனிதம்தான் நம் அடையாளமே. வேறுபாடு நம்மை பிரிக்க அல்ல, இணைக்க. அன்பு, அமைதி, ஒற்றுமை உலகம் முழுதும் ஒலிக்குமே.
1: கைகோர்த்து நாமெல்லாம் கருணையுடன் வாழ்வோம். உலக மத நல்லிணக்கம் இதயங்களில் விதைப்போம்.

ஸ்ரீனிவாஸ் கொரல்லையா ரஹ்மான் இசையில் ஜோதா அக்பர் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருப்போம். நேரம் 9:38, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் சூப்பர் மெலடிஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடல் சுதா ரகுநாதன் குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மடங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அபய் ஜோத்புட்கர் மற்றும் ஹரிணி குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில கடல் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டோம். நேரம் 9:48:51. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே உங்கள் எல்லாரையும் வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் காதல் ஆசை அஞ்சாம் திரைப்படத்திற்காக யோன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் குரலில், கபிலன் வரிகளில் யோன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:54. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எண்ணினிய புண்ணிலாவை நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வரப்போகிற நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அந்த நிகழ்ச்சி பேர் சொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா 9444-00-23 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பேர் எந்த இடத்துலேருந்து கூப்பிடுறீங்க, அதே போல் என்ன பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து வேணும்னு அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் பேரோடு இடம்பெறும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது கழுகு திரைப்படத்திற்காக ஆத்தாடி மனசுதான்ற பாடல். பிரியா குரலில், நாம் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. தமிழ்ஃபன் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா 9444-0-0-1-0-2-3 அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க, என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்ற மெசேஜ் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியன். அவர் கேட்டிருக்க பாடல் கல்யாண தேனிலா மௌனம் சபதம் திரைப்படத்திற்காக. அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழ்ஃபன் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான்.
1: பாதுகாப்பான
2: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
3: கேஜிஎஸ் தாஸ் மற்றும் சித்ரா குரலில் வந்து கல்யாண தேனிலா பாடல் கேட்டிருப்போம். நேரம் 10:08 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க விக்னேஷ் சென்னையிலிருந்து. அவர் கேட்டிருக்க பாடல் மொழி திரைப்படத்திற்காக செவ்வானம் சேலை கட்டி அப்படின்ற சூப்பரான பாடு தான் வந்துட்டு இருக்கு. விக்னேஷோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உத்பாரதி தமிழ் 102.3.

செசிகிப் குரல்ல வைரமுத்து வரிகள்ல வித்யாசாகர் இசையில சூப்பரான ஒரு பாடல் செவ்வானம் சேலை கட்டி அப்படின்ற ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஜெனி தாம்பரத்துல இருந்தவங்க கேட்டிருக்கிற பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக சொட்ட சொட்ட நனையுது அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு.

ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகள், ஏ ஆர் ரஹ்மான் இசை, லட்ச் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டோம். நேரம் 10:19, நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்கள் அழைப்பில், உங்கள் தேர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 9444001023 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க சித்ரா பல்லாவரம். அவங்க வந்து என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, ரம்மி திரைப்படத்திற்காக கூட மேலே கூட வச்சு அப்படின்ற சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: விவி பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலை யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் கூட மேலே கூட வச்சு கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கோமதி ஆலந்தூரிலிருந்து. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக வெள்ளைப்புறா ஒன்று. கோமதியோடு சேர்ந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு மகிழுங்க.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
3: இதை கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற

0: திரைப்படத்தின் பெயர். இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து விஜி. உங்க கேட்டிருக்க பாடல் மெல்ல திறந்தது கதை திரைப்படத்திற்காக ஊருசனம் அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. எஸ் ஜானகி குரல்ல கங்கையமரன், வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜோட இசையில எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க லக்ஷ்மி திருவள்ளூர்லேருந்து. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் யூத் திரைப்படத்திற்காக முட்டைக்கலக்கி. அந்த பாட்டு தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் கேட்டு மகிழுங்க.

நிகழ்ச்சியில் இடம்பெறப்போற அடுத்த பாடல் பேர் வச்சால் வைக்காம போனாலும் அப்படின்ற ஒரு பாடல் தான். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திற்காக வரப்போது இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தமிழரசி விருகம்பாக்கத்திலிருந்து.

மலேசிய வாசுதேவன் குரலில் வாலி வரிகளில் இளையராஜாவோட இசையில் பேர் வச்சாலும் வைக்காலும் கேட்டாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற அடுத்த பாடல் பட்டியல் திரைப்படத்திற்காக கண்ணை விட்டு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. பட்டாபிராம், மணிகண்டன், தேவி.

யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரேம்ஜி குரல்ல பா விஜய் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில கனை விட்டு பாடல் கேட்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க தங்கராஜ் ராஜேஸ்வரி அயலூர்ல இருந்து.

ஜாவேத் அலி மற்றும் மதுஸ்ரீ குரலில் சிறகுகள் வந்தது சர்வம் திரைப்படத்திற்காக கேட்டோம். நேரம் 10:53 நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக வரப்போகிறது. வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா குரலில், தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க தர்ஷன் குமார் திருவண்ணாமலையிலிருந்து. இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடா பாபா சொல்லிட்டு கிளம்புறதுன்னா உங்கள் அர்ஜய குழலி. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. ஸோ ஸ்டே டியூன். இது விபுத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

இரவு நேரம் மனசு கொஞ்சம் அமைதியை தேடும் நேரம், நினைவுகள் பேசும் நேரம், இசை மட்டும் நம்மோட தோழனாக மாறும் நேரம். இந்த இனிமையான

இரவு வேளையில் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி வித் பாரதி தமிழ் பண்பலையில். உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்க தமிழ் திரை இசையின் தலை சிறந்த இசையமைப்பாளர்களின் மனதை வருடும் மெலடிகளை ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். வாங்க, இசையோடு மனசையும் மயக்கலாம். இது உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அண்ணாத்த திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானின் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:11 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவா பாட்டை கேட்ட பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மயிலிறகே அப்படிங்கிற பாடல் தான் கேட்டீங்க. மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் சக்திஸ்ரீ கோபாலன் குரலில், யுகபாரதி வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:23 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் ஜோ திரைப்படத்திற்காக ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரலில், விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகளில், சித்துக்குமார் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில். இரவு வேளையில் அற்புதமான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:32 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இனிமையான இந்த இரவு வேளையில் அருமையான பாடல்களை கேட்கறதே தனி சுகம்தான் இல்லையா? அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 3 திரைப்படத்திற்காக தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் குரலில் அனிருத் ரவிச்சந்திரன் வரிகள் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: 102.3
1: Yes, who is it?
2: Don.
0: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
2: டான் டான் டான் டான்.
3: நேரம் 11:49 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் குமார் குரலில், ஜிவி பிரகாஷின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: குயிலே பேர் சொல்லி வா.
1: யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ்.
2: லவ்லி.
1: வில்லி.
2: டோன்ட் மிஸ் மீ. லவ்லி.
0: கைலி.

0: நிலவு தரையிலிருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் பேசுக்கண்ணே, உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கு எத்தனை வாத்தியம் வாசிக்க தெரியும்?
0: நான் வாசிக்காத வாத்தியம் நீ ஒருத்திதான் அன்பே.
1: என்னோடு பாடுவீர்களா?
0: சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேர்வோமா என்று சொல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக அதிசயத்துடன் திரைப்படத்திற்காக முருகா என்றதும் என தொடங்கும் பாடல்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

ஹிமவான் சுமந்த மகளே மகளே, யாதவன் மாதவன் சோதரியே. அறுபத்து மூவரின் தமிழே தமிழே, பெரிய

மூலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் ஈயல்லவா. அலைமகள் அலைமகள் அடிமலர் ஏற்கிடும் அலைமகள் நீ எந்த

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருஎடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானன யுதம் ராகம் சக்கரவாகம் சதுஸ்ர ஏகதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திரியடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி, இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

அப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையா.

சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவே.

மித்தையாம் இவ்வுலகை மித்த என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகேள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை, அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையா.

தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முரு

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாயினி கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா. கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே, ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே, வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமை அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ, அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பு.

வில்வுறையும் அருகுருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த

பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். புள்ளிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

யஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்கப் பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலக முனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும்

புறமும் ஒரு முருகனையே காண்பேன், அங்கிங்க நாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

இலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமல மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதைப்பார்.

நேரம் 5:23 இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம்.